0: வணக்கம். இன்னலில் உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் மோகன் புவனா பேசிட்டு இருக்கோம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இருந்தா அடுத்து நம்ம பேச போறோம்.
1: ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளை கடந்த காலங்களையும் கடந்து வந்து திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்ந்த நம்ம வசித்த இடங்கள் இப்ப ரொம்பவே மாறுபட்டு இருக்கும், மாறி போயிருக்கும். அப்ப காடா இருந்த இடம் இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு மால் இருக்கும். அப்புறம் இப்ப LRT MRT எல்லாமே வந்துருச்சுங்க. நான் இருந்த இடம் எப்படி தெரியுமா, இந்த இடத்துக்கு தாங்க ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போவேன் நானு, அப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க.
0: அதாவது ஆச்சரியப்பட்ட இடம், இந்த சில இடங்கள்லாம் போகும்போது இங்க தெரியுமா ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஒரு குட்டா ஒண்ணு இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமாடி வீடுகள் இருக்கு, வேற மாதிரி இருக்கு, பேரங்காடி இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்ட ஒரு இடங்கள், அது எந்த இடம் அதை பற்றிதான் நீங்க பேச போறீங்க. அப்ப நான் அப்படி பார்த்தேன், ஆனா இப்ப எப்படி தரமா இருக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல போறீங்க.
1: ஆமா, எங்க ஊரை பத்தி சொல்லணும்னா மோகன், சுங்கை புழு நான் சொல்லவே வேணாம். நான் வாழ்ந்த, நான் வளர்ந்த, நான் பள்ளிக்கு போயிட்டு வந்த இடங்கள்லாம் இப்ப மாறி மேம்பாலத்திலிருந்து நெடுஞ்சாலை வரைக்கும் இப்படியா இருக்கு, நம்ம இங்க தானே நடந்து வந்தோம், எங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. இருந்த இடங்கள்லாம் வீடமைப்பு பகுதிகளா மாறி பேரங்கடிகளா வந்து அந்த பழைய நினைவுகளை திரும்பி பார்க்க முடியல, ஆனா புதுமையா மாறி இருக்குது எல்லாம்.
0: ஆமா, அவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றாங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 எப்படி எல்லாம் மாறி இருக்கு உங்களுடைய இடம் சொல்லுங்க.

0: வணக்கம். இன்னும் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதாவது முன்பு நீங்க பார்த்த சில இடங்களுக்கும் இப்போ அது கண்டிருக்கும் வளர்ச்சிகளுக்கும் சில நேரத்தில் நம்மளே ஆச்சரியப்படுவோம்.
1: ஆமா, நீங்க மோகன், உங்களுக்கு நீங்க வரும்போது ஆர்டிஎம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆர்டிஎம் பத்தி பேசல, ஆர்டிஎம்க்கு முன்புறம் இருக்கிற கேடிஎம் இருக்கு தெரியுங்களா, அந்த கேடிஎம்க்கு பக்கத்துல கிராமம், அது ஒரு கிராமமா இருந்தது. இப்ப நீங்க பாருங்க, எல்லாம் கொண்டோ
0: அடுக்குமாடி வீடு,
1: அடுக்குமாடி வீடு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிபிஆர் வீடுகள்லாம் வந்துருச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எங்க நான் பார்த்த அந்த கிராமம், அந்த கேடிஎம் பக்கம் இருந்த கிராமம் சுத்தமா பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே என்ன, நம்ம ஒரு வாரம் தான் வேலைக்கு வரலாம், அதுக்குள்ள இவ்வளவு உயரமா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆர்டிஎம்.
0: இப்ப நம்ம வேலை செய்யற இடமும் அப்படிதான். முன்ன ஒரு 9-10 வருடங்களுக்கு முன்ன நான் வரும்போது நுழைவாயிலே வித்தியாசமா இருக்கும்.
1: ஆமா,
0: மீடியா சிட்டி அப்படின்றது இல்ல. ஆனா இப்ப வந்து பாருங்க, பல புதிய கட்டிடங்கள், எல்லாம் வண்ண விளக்குகள் அப்படின்னு ஆர்டிஎம்மா மாறி இருக்கு.
1: ஆமா, எல்லாமே மாறி இருக்குது. அதாவது நம்ம வாழ்ந்த வளர்ந்த இடங்கள் வேலை செய்யற இடமாகவே இருக்கட்டும். அழைச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: மோகன முல்லை சொல்லுங்க.
2: நான் வந்து சிராஸ்கேல இருக்கேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம் வந்து பண்டப்பர் மைசூரி. ஏன்னா அந்த இடம் ஒரு காலத்துல காடு, அங்கிட்டு அந்த இடம் ஒண்ணுமே இருக்காது. அங்க அவ்வளவு கொண்டோமினியம், அவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், அவ்வளவு போட்டுக்கு, அது ஒரு டெவலப்பான ஒரு ஏரியா. அது
0: அதாவது நீங்க பிறந்த இடமா இல்ல எப்படி அங்க எப்படி அந்த இடம் தெரியும்?
2: சிராஸ் வந்து நார்மலா வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இப்ப சி போறதுன்னா அந்த பாதையில தான் போவோம். அது ஒரு காடா இருந்துச்சு. இப்ப அந்த இடம் வந்து அவ்வளவு ஒரு பெரிய டவுன் மாதிரி இருக்கு, ஒரு மினி டவுன் ஆயிருக்கு.
0: ஆச்சரியப்படுவீங்க ஒவ்வொரு முறை பயணத்துல.
2: ஆமா, நான் எவ்ரி டைம் சொன்னா இப்ப சி அந்த ஹைவேக்கு ஏறும்போது அந்த இடம் லாலு பண்ணும்போது அவ்வளவு ஒரு கொஞ்சம் மீடியம் இந்த வீட்டுக்கு பார்த்து நானே ஆச்சரியப்படுவேன். காடா இருந்த ஏரியா
1: வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியா மாறி இருக்குது. அதை பத்தி சொல்லுங்க,
0: தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று நம்ம கேட்டிருந்தோங்க.
2: அதாவது உங்களுடைய வாழ்ந்த வளர்ந்த இல்ல நீங்க பார்த்த ஒரு இடம், இப்ப நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடம் அந்த இடமாவே இல்ல.
1: ஆமா,
2: மிகப்பெரிய வளர்ச்சி இல்ல, அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கலாம்.
1: அப்படி ஆச்சரியப்பட்ட இடங்கள் இருக்கா?
3: பேசுறேன்.
2: சரி, உங்க ஊரை பத்தி தான் சொல்றீங்களா?
3: ஆமா, எங்க ஊர் பத்தி என்ன? வேலைக்கு எல்லாம் போகும்போது அப்பதான் எஸ்பி முடிஞ்ச கடை போகும்போது சுத்தி எல்லாம் ரப்பர் கடை இருந்துச்சு. ஆனா இப்ப நான் போறப்பதான் நினைப்பேன், முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு, பசுமையா இருந்துச்சு அந்த இடம், நல்ல குளிர்ச்சியா இருந்துச்சு. வேலை முடிஞ்சு நைட்டு வரும்போது கூட ரொம்ப அமைதியா இருக்கும். இப்ப பார்த்தாக்கா பக்கத்துல ஒரு மால் பெருசா கட்டி டிராபிக் லைட் எல்லாம் போட்டு அந்த இடமே அப்படி பிஸியா ஆயிடுச்சு. சோ அதுதான் நினைப்பேன், இரு வருஷம் முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவ்வளவு அருமையா இருந்துச்சு இந்த வாழ்க்கை லைஃப் இப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு.
1: வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கதைகள் இருந்தா தாராளமா அழைத்து சொல்லுங்க.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: தலைமை என்பது அதிகாரம் அல்ல, பொறுப்பு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம பழகிற சமூகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பாருங்க, எல்லாரும் பவர் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை பெருசா நினைக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்சுவலா டெக்னிக்கலா பவர்ங்கிறதுக்கு அத்தாரிட்டிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த டெக்னிக்கலா பாக்குற போது எல்லாருக்கும் அத்தாரிட்டியில ஆர்வம் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியில நிர்வாக இயல்ல ஒரு கோட்பாடே உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத அத்தாரிட்டி ரொம்ப ஆபத்தானது. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்ல அப்படின்னு நான் அத்தாரிட்டியா இருப்பேன், அதான் சர்வாதிகாரத்துக்கு காரணம். எந்த விளைவுகளுக்கும் அவங்க பொறுப்பேற்கிறது இல்ல. ஆனா தாங்கள் சொன்னதை அப்படியே உலகமே கேட்கணும்னு பல சர்வாதிகாரிகள் வாழ்ந்துட்டு போய் தங்கள் நாடுகளையே நாசப்படுத்திட்டாங்க. சில இனங்களை அழிச்சிட்டாங்க, செல்வங்களை எல்லாம் நாசமாக்கிட்டாங்க, இயற்கை வளங்களை அழிச்சிட்டாங்க. உலகத்துல சர்வாதிகாரியா இருந்த பல பேர் அத்தாரிட்டியோட இருந்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்தாங்க. அப்ப மனிதன் பொறுப்போட இருக்கணும், நம்ம செய்யற காரியத்துக்கு ஒரு பொறுப்பு உண்டு அப்படின்னு நினைக்கணும். எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீதே சுமப்பான். அடுத்தது, மக்களுக்கு எது உண்மையான நன்மையோ அதையே செய்வான். எனக்கு என்ன சௌகரியமோ அதை செஞ்சு நான் தலைவனாகிறதுங்கிறது ஈஸி. மக்களுக்கு எது நன்மையோ அதை செய்து அவன் தலைவனாக மாறுது. அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு கண்டுபிடித்து அந்த காரியத்தை செய்யறது, கீழே இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் எது நல்லது என்று ஏற்பாடு செய்வது. மனதளவில் சுதந்திரமாக செயல்படுவான். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, மனதளவில் சுதந்திரமாக செயல்படுதல். நீங்க கொஞ்சம் உங்க வேலையை செய்யும் போது யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யும் போது பாருங்க, ஒரு பாரத்தை எடுத்து தோல் மேல வச்ச மாதிரி இருக்கும். ஆனா நாமளாவே அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னு வச்சுங்க, சுதந்திரமா அந்த காரியத்தை செய்யற வச்சுங்க, வேலை செஞ்ச கஷ்டமே இருக்காது, சந்தோஷமா அந்த வேலையை செய்யலாம்.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம். ஜூலைக்கு நிறைவு கொடுக்க போறோம். ஆமா, நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜூலைக்கு நிறைவு கொடுத்து இந்த வார இறுதி நாட்கள்ல முதல் நாள் ஆகஸ்ட் வரப்போது. ஆகஸ்ட்னாலே நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இல்லையா?
2: மருடேக்கா மாதம், தேசிய தின மாதம் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள், அதாவது தேசிய தினத்துக்கு தேசிய கொடியை பறக்க விடுவோம், தேசிய பாடல்களாக இருக்கட்டும், தேசிய கருப்பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பேச போறோம். தேசிய தின கொண்டாட்டங்கள் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம்.
1: நம்ம நாடு கண்ட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி தான். அதனால இன்றைக்கு நம்ம இதை பற்றி நம்ம பேசும்போது என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, நீங்க ஆச்சரியப்பட்ட இடங்கள் ஏதாவது கண்டிப்பா இருக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த பயணத்துல. நேர்கள் வந்திருக்காங்க, கேக்கலாம்.
3: துரைசாமி அம்பர்த்தனாங்கல இருந்து பேசுறோம். உங்களுக்கு தூரமா போயிடும் அந்த மாற்றங்கள். எனக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து அம்பர்த்தாங்க தோட்டத்துல நாங்க எல்லாம் வாழ்ந்தோம். பிறந்திருந்தே அங்கதான் இருந்தேன். அப்ப வந்து பிறகு வந்து பக்கத்துல அருகாமையிலேயே வந்து ஒரு கிராம பகுதியில் வந்து நாங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க தினமும் வந்து நாங்க அந்த இடத்த பார்க்க முடியும். அதாவது எங்களோட விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அது அப்படியே சிறுகு சிறுகு மாறி இன்னைக்கு நான் இப்ப காலையில வரப்ப கூட பாத்தேன், வீட்டு முன்னுக்கு இருந்து நம்ம பாக்கலாம். விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் வந்து பொருத்தும் பெரிய பெரிய கடைகளா ஆயிருச்சு. சோ அந்த மாற்றங்களை வந்து தினம் தினமும் வந்து கண்ணால பாத்தோம் நாங்க.
4: வணக்கம், நான் தேவி பேசுறேன் அம்பாங்கிலிருந்து. இப்ப நான் வேலை செய்யற இடத்த பார்த்து சிரிமா இருக்கும். ஏன்னாக்கா நான் இப்ப வேலை செய்யற பில்டிங் வந்து முன்னெல்லாம் வந்து கம்போ இடம், கம்போங் எல்லாமே கம்போங் இந்தியால அம்பாங்கல கேஎல்சிசி மின்னுக்கு அல்ல வந்து இங்க வந்து கம்பம், பெரிய கம்பம். இது வந்து இதே இடத்துல நான் ஒரு பில்டிங்ல நான் வேலை செய்யறேனாக்கா எனக்கு இந்த இடத்த பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் என்ன எவ்வளவு பெரிய கம்பம் தெரியுமா, யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமாவா ஆமாவா, கேஎல்சிசி மின்னுக்கு நான் வந்து 73 கேலுக்கு வந்தேன். 73 கேப்னாங்களேனுக்கு வந்து இதுல இருந்து நான் இன்ன வரைக்கும் இந்தே ஜாலான் அம்பாங்களே தான் நான் இருக்கிறேன். கல்யாணம் பண்ணது போனது எல்லாமே இங்கதான். இங்க எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னுட்டு என்னாலேயே என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், என் பிள்ளைங்களே ஆச்சரியப்படுவாங்க.

0: வணக்கம். இல்லை, இன்றைக்கு இந்த நீங்க பார்த்த சில இடங்கள் கண்ட இந்த வளர்ச்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அப்படி பார்த்தது இப்ப பாக்குறோம் அப்படின்னா, இப்போ தலைநகர் பொறுத்த வரைக்கும் இல்ல மற்ற இடங்களை நம்ம பார்த்தோம், இந்த அடுக்குமாடி வீடுகளும் வந்து ரொம்ப அதிகமா தான் வந்து மக்கள் வாங்குறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாங்க.
1: ஏன்னா அடுக்குமாடி வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த வசதிகள், இப்ப ஜிம்மா இருக்கட்டும், அவங்க நீச்சல் குளமா இருக்கட்டும், நிறைய வசதிகள் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. கார்டனா இருக்கட்டும், இல்ல அங்கேயே வந்து ஒரு மினி தியேட்டர் இருக்கு, அந்த அந்த விளையாடுற இடம் இருக்கு, அவங்க நிகழ்ச்சி நடத்தணுமா ஈவன் ஹால், இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான வசதிகள் கொடுக்கும் போது அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஃபீ அப்படின்றதை வாங்குறாங்க.
0: அதற்கான பராமரிப்பு கட்டணங்கள் அப்படின்ற ஒன்று இருக்கு. அதை பற்றி விவரங்களோடு தான் அடுத்து வராரு நமக்காக சொத்துடைமை நிர்வாகி நேவிஷ் குமார். இந்த பராமரிப்பு கட்டணம் அப்படின்றது என்ன, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்ற விவரத்தை நம்மோடு பகிர்ந்துக்க போறாரு.
2: ஒரு கொண்டோடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்பது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னாக்கா அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தான் வந்து ஒரு பில்டிங்க வந்து சரியா ரன் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க கட்டுற மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து நார்மலி என்னத்துக்கு பயப்பாங்கன்னாக்கா, நீங்க உங்க பில்டிங் வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, கிளீனர்ஸ் இருப்பாங்க, பேஸ்ட் கண்ட்ரோல், மத்த உங்களோட மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி உள்ள சர்வீசஸ்க்கு தான் வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து பயப்பாங்க. இன்னொன்னு வந்து சிங்கிங் ஃபண்ட் சொல்லுவாங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் ஃபீல இருந்து 10% வந்து சிங்கிங் ஃபண்ட் கட்டணும். சிங்கிங் ஃபண்ட் என்பது வந்து ஒரு ஒரு பில்டிங் வந்து பெரிய பெரிய வேலைங்க, அதாவது பில்டிங் வந்து பெயிண்டிங் பண்றதும் சரி, இல்லைன்னா பெரிய பெரிய பைப் வேலை மாத்துறதும் சரி, இதெல்லாமே சிங்கிங் ஃபண்டுக்கு பயப்பாங்க. சோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீ சிங்கிங் ஃபண்ட். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது இது வந்து ஒரு ரெசிடென்ட்னோ இல்லைனா ஒரு ஹோம் ஓனர் வந்து காசை கட்டலைனாக்கா பில்டிங் வந்து பரிமாறிக்க முடியாது, அதாவது வி கேனாட் மெயின்டெயின் தி பில்டிங் ப்ராப்பர்லி.
0: அதனால இந்த பணம்லாம் நம்ம செலுத்தி ஆகணும். ஒருவேளை செலுத்தலனா எந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் சார்?
2: நாங்க வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் லா இருக்கு, ஸ்ட்ராட்டா மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 757. சோ அதுக்குப்படி வந்து எங்களால வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். அதாவது ஒரு ஹோம் ஓனர் காசை கட்டலைனாக்கா இதை வந்து ட்ரைபுனல் கோர்ட்டுக்கு வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஆக்சுவலி அது நீங்க பாத்தீங்கன்னா சில சில சில கொண்டோல வந்து நீங்க லிப்ட்லயோ இல்ல நோட்டீஸ் போர்ட்லயோ பாக்கலாம், அவங்களோட பேர்லாம் வந்து அதுல போட்டு எவ்வளவு காசு கட்டல அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி நடவடிக்கை கூட நம்ம இருக்கு.
1: சரி, இப்ப நீங்க சொன்ன விவரங்கள், இந்த நிபந்தனைகள் இதெல்லாம் வந்து பொதுவா எல்லா அடுக்குமாடி வீடுகளுக்கும் பொருந்துமா?
2: ஆமா, எல்லா அடுக்குமாடி வீடு, அதாவது ஸ்ட்ராட்டிஃபைட் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ராட்டா ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இத வந்து பொருந்தும். ஏன்னா சில லெண்டட், அதாவது லெண்டட் ஹவுசஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியே வந்து ஸ்ட்ராட்டாவோட இம்ப்ளிமெண்ட்.
1: ஓ சரி சரி, ஆக கண்டிப்பா இந்த மாதிரி அடுக்குமாடி வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து போய் சேர்ந்திருக்கும். இதுக்கப்புறம் அடுக்குமாடி வீட்டுக்கு நுழையணும் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். ரொம்ப நன்றிங்க சார்.
2: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: சொத்துடைமை நிர்வாகி நேவிஷ் குமார் தான் இதை பற்றிய விவரங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு.
1: ஆமா, நிச்சயமா அவர் சொன்ன விவரங்கள் குறிப்பா அடுக்குமாடி வீடுகள்ல வசிக்கு வரவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.

0: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர் கும்பியில் அங்கே பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர் கும்பியில் அங்கே பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வணக்கம் இங்க மோகன் புவன் உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: கனவு வீட வாங்கணும் அப்படின்றது கனவு எல்லாருக்குமே இருக்கும். வேலைக்கு சேர்ந்த பிறகோ இல்ல வளரும் போது படிக்கும் போது இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நம்ம வசதிக்கேற்ற மாதிரின்னு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதற்காக ரூமா மிஸ்ரர் ஐயர் RMR இந்த விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 850 ரிங்கிட்ல இருந்து 5000 ரிங்கிட் வரை வருமானம் பெறுபவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு சில விதிமுறைகளும் கொடுத்திருக்கிறாங்க. 43 வயதுக்கு மேற்பட்டவங்க நீங்க கணவன் மனைவியா சேர்ந்து வீடு வாங்க முடியும். அதற்கு கீழ் உட்பட்டவங்க, அது 18 வயதுக்கு மேல் உள்ளவங்க வந்து நீங்க தாராளமா இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் ஆனவங்களும் விண்ணப்பிக்கலாம், திருமணம் ஆகாதவங்களும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. www.spnb.com.my என்ற அகப்பக்கத்தை நீங்கள் வலம் வரலாம்.
0: சரி, வீடு வாங்குறது பத்தி பேசும்போது நேற்று தினம் தொடங்கி வந்து பாத்தீங்கன்னா நிலமனை வணிக மாநாடு அப்படின்ற ஒரு முக்கியமான மாநாடு வந்து மைடெக்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தினம் தொடங்கப்பட்டது. வரக்கூடிய August 1st to 3rd வரைக்கும் இந்த ஒரு மாநாடு நடக்கிறதுனால நீங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தாராளமா அங்க போகலாம். ஏன்னா வீடு வாங்குதல் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் உங்களுக்காக கொடுக்கறாங்க. நீங்க நேரடியா சென்று அங்க முகப்புகள்ல வந்து வீடு வாங்குறத பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல வீடு வாங்க போறீங்க, இந்த மாதிரி நிறைய விவரங்கள் உங்களுக்காக இந்த மாநாடுல வழங்குறாங்க. அதனால மைடெக்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு மாநாட்டில் நீங்களும் கலந்து கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வீடமைப்பு ஊராட்சி துறை அமைச்சு வந்து இதை வந்து செய்யறாங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: இன அரசியல் பேசி ஆதரவு திரட்டும் முயற்சி நிலைத்தன்மையை சீர்குலைக்கும். நுட்ப தொழிற்கல்வி திபெட் மூலம் நிபுணத்துவ ஆள்பல தேவை அதிகரிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இன அரசியலை அடிப்படையாக கொண்டு மக்களின் ஆதரவை திரட்ட முயல்வதை அனைத்து தரப்பினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இத்தகைய அணுகுமுறை மக்களை பிளவுபடுத்துவதோடு நாட்டின் அமைதியையும் சீர்குலைக்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன மத வெறுப்புணர்வை தூண்டும் எந்தவொரு தரப்பிடமும் அரசாங்கம் விட்டுக்கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. பல்லின மக்களும் ஒற்றுமையாக வாழ முற்பட்டால் மட்டுமே நாட்டின் அமைதியையும் நிலைத்தன்மையையும் தக்கவைக்க முடியும் என அவர் கூறினார். மலாய்க்காரர்களின் உரிமையை தக்கவைப்பது அரசாங்கத்தின் கொள்கை. அதே நேரத்தில் சீன சமூகத்தினர் நியாயமான வாய்ப்புகளை பெறுவதையும் இந்திய சமூகத்தினர் பின்தங்கிவிடாமல் இருப்பதையும் உறுதி செய்யும் அதேவேளை சபாசரபா முக்கியத்துவங்கள் பாதுகாக்கப்படுவதும் அவசியம் என டாக்டர் அன்வார் வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில், வரும் அக்டோபரில் செப்பாங் பந்தய தடத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள பஹ்ரைன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி பந்தயம் பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு அதிக நன்மைகளை கொண்டு வரும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக உள்ளூர் மக்கள் சிறு வணிகர்களின் பொருளாதாரத்தில் இந்த பன்னாட்டு பந்தயம் ஆக்ககரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். பெருநிறுவனங்கள் தங்கும் விடுதிகள் உயர்தர உணவகங்கள் மட்டும் பயன் பெறுவதை அரசாங்கம் குறிக்கோளாக கொள்ளவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். மாறாக செப்பாங் சுற்று வட்டாரத்தில் உள்ள சிறுரக உணவு கடைகள் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். அவர் நகரசமிலானில் உள்ள படிவம் 6 பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த 1000 மாணவர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு கூறினார். இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் மூலமாக நுட்ப தொழிற்கல்வி தேவை தொடர்பான 343,836 வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிபுணத்துவ ஆள்பல தேவை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் நுட்ப தொழிற்கல்வி திறன், தொழில்நுட்ப இலக்கவியல் பொருளாதார உருமாற்றத்திற்கு இணங்க வேலை சந்தையில் தொடர்ந்து அங்கீகாரம் பெறுவதை மெய்ப்பித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அக்கப்பக்கத்தில் விளம்பரப்படுத்தப்படும் திபெட் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மாதத்திற்கு சராசரியாக 3,658 ரிங்கிட் சம்பளத்தை வழங்குகிறது. இது திறன்சார் ஆள்பல தேவையை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். சில துறைகளில் அனுபவம், வேலையிடம், சான்றிதழ் அடிப்படையில் அதிக சம்பளம் வழங்கப்படுவதையும் டாக்டர் ரமணன் சுட்டிக்காட்டினார். இதனிடையே மலேசியா, பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் தொழிலாளர் மேம்பாடு, திறன் பயிற்சி, நிலையான வேலைவாய்ப்பு சூழலை உருவாக்கும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் நடைபெற்ற தனித்தனி சந்திப்புகளில் மலேசியாவுக்கான பாகிஸ்தான் உயர் ஆணையர் சேட் ஹசன் ரசா ஷாவையும் இலங்கை உயர் ஆணையர் தர்ஷனா எம் பிரேராவையும் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை அந்நாடுகளுடனான உறவு மேலும் வலுப்பெறும் என நம்பிக்கையையும் டாக்டர் ரமணன் வெளிப்படுத்தினார். மலேசிய ஆயுதப்படையின் 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான வியூக சொத்துக்களை கொள்முதல் செய்யும் பணி தற்போது பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026 வரவு செலவு திட்டம், 13வது மலேசிய திட்டம் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் தற்காப்புத்துறை தயார் நிலையை வலுப்படுத்துவது இதன் நோக்கம் என அமைச்சு அறிக்கையில் கூறியது. அரச மலேசிய தரைப்படை, கடற்படை, வான்படை ஆகிய 3 படைகளும் இந்த கொள்முதலில் ஈடுபட்டுள்ளன. மேலும் நுட்ப மதிப்பீடு, ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை தயாரித்தல், கொள்முதல் செயல்முறை உட்பட இந்த திட்டங்கள் பல கட்டங்களாக தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மலேசியாவும் தாய்லாந்தும் தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் வளப்பத்தையும் நிலைநிறுத்த அந்த கடப்பாடு அவசியமாவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது காலி நூர்டின் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சுபாங் வான்படை தளத்தில் தாய்லாந்து தற்காப்பு அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் முன்தஞ்சோரனை அவர் சந்தித்தார். தென் தாய்லாந்து நடப்புச் சூழல் குறித்து அவர்கள் கலந்துரையாடினர். இவ்வளை தற்காப்புத்துறையில் மலேசியாவும் தாய்லாந்தும் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ளதையும் டத்தோ ஸ்ரீ முகமது காலி சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50% குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: கிரேக் சிரேத தீவில் பரவிய காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். பலத்த காற்று காரணமாக மலைப்பகுதிகளில் உள்ள மரங்கள் ஊடாக தீ வேகமாக பரவி வீடுகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தியது. கிரியா உரேசி கிராமம் அருகே ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த நிலையில் பெலாபான்ஸ் பகுதியில் ஏற்பட்ட மற்றொரு தீ விபத்தில் 1 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ கட்டுப்பாட்டை இழந்து பரவியதை தொடர்ந்து கிரியவர்சி அதன் அருகிலுள்ள கிராமங்களில் வசித்த மக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். நைஜீரிய காவற்படை சுமார் 12 எடையுள்ள எறும்பு தின்னி செதில்களை சட்டவிரோதமாக கடத்திய சீன நாட்டவரை கைது செய்து சீனாவுக்கு நாடு கடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. உலகில் முற்றழிவை எதிர்கொண்டுள்ள உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படும் எறும்பு தின்னிகளின் செதில்கள் சீன பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுவதாக நம்பப்படுகிறது. ஆனால் அவற்றுக்கு மருத்துவ பயன் இருப்பதற்கான அறிவியல் சான்றுகள் இல்லை. பன்னாட்டு கைது உத்தரவை தொடர்ந்து ஜூலை 18 நைஜீரிய தலைநகர் அபுஜாவில் கைது செய்யப்பட்ட சாய் ஜின் லியான் ஜூலை 29 ஷாங்காய்க்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் வனவிலங்கு கடத்தல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள உள்ளார். கனடாவின் எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுடனான வர்த்தக கலந்தாய்வில் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்த விரும்பவில்லை என்று பிரதமர் மக்கானே தெரிவித்துள்ளார். அல்பர்தா வட்டார எண்ணெய் வயல் பகுதிகளிலிருந்து பெருமளவில் பெறப்படும் கனடாவின் கச்சா எண்ணெய் அமெரிக்காவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 60% பங்கை கொண்டுள்ளது. இருப்பினும் எண்ணெய் விநியோகத்தை அரசியல் அழுத்தத்திற்காக பயன்படுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல என்று கனே கூறினார். கனடிய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவு வரும் ஆகஸ்ட் 19 முதல் செயலாக்கத்திற்கு வரவுள்ளது. பிரிட்டன் தனது ட்ரெட்நாட் வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்காக $11.2 billion முதலீட்டை அறிவித்துள்ளது. இந்த முதலீட்டின் மூலம் அடுத்த 10 22,000 பயிற்சி வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் அணுசக்தி தடுப்பு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 4 ட்ரெட்நாட் வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் பணியை BAE சிஸ்டம்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டம் 47,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என குறிப்பிட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பன்ஹம் அது பாதுகாப்பு திறனையும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். நிறைவாக 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் பதக்கப்பட்டியல் நிலவரம். மலேசியா 6 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை பெற்று 7 நிலை வகிக்கிறது. ஆஸ்திரேலியா 47 தங்கம் 21 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் முதல் நிலையில் உள்ளது. 14 தங்கம் 11 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களுடன் கனடா 2 இடம் வகிக்கும் வேளை 12 தங்கம் 27 வெள்ளி 17 வெண்கலப் பதக்கங்களை பெற்ற இங்கிலாந்து 3 நிலையில் உள்ளது. இன அரசியல் பேசி ஆதரவு திரட்டும் முயற்சி நிலைத்தன்மையை சீர்குலைக்கும். நுட்ப தொழிற்கல்வி டிபெட் மூலம் நிபுணத்துவ ஆள்பல தேவை அதிகரிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வியாழக்கிழமை இன்றைக்கு மோகன் போனா பேசிட்டு இருக்கோங்க.
1: காலைமணி 9:13 ஆயிருச்சு. வேலைக்கு போறவங்க இந்நேரம் வேலையில இருந்திருந்திருக்கணும். அப்புறம் வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? வேலை செய்யுங்க,
0: கண்டிப்பா சந்தோஷமா வேலை செய்யுங்க. 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்குன்னா, அரசாங்கம் வந்து தொடர்ந்து இப்போ நிறைய பேர் மலையேறக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்றாங்க. வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே நம்ம எங்கேயாவது மலையேறலாம் அப்படின்ற மாதிரி மலேசியர்கள் கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கான முன்னெடுப்புகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: இப்ப உள்ள காலகட்டத்தில் வாழ்க்கை முறையில வந்து ஹைக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுதான்.
0: ஆமா,
1: ஏன்னா அது ஒரு நல்ல உடற்பயிற்சியும் கூட. ஆனாலும் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிடிவாதம் அப்படின்னுவாங்கல்ல, டி லாராங் மாசம் தான் அந்த இடத்துக்கு போறாங்க, இந்த மலையை ஏறக்கூடாது, அந்த மலைக்கு போக கூடாது, அதனாலதான் இந்த காடுகள், அந்த அந்த என்ன சொல்ற, பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்குள்ளார சில பேர் நுழைய கூடாது, அதற்கான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த நுழையிறது வந்து, அத்துமீறி நுழையிறது மிகவும் தவறான ஒன்று. அதனால நிறையவே அந்த பாதைகள், ஹைக்கிங் பண்றதுக்கான மலைகள் எல்லாமே இருக்கப்பட்டிருக்கு, அதை பின்பற்றி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ அண்மையில பாத்தீங்கன்னா, 2-3 இடங்கள்ல வந்து உயிரிழப்புகள், காணாமல் போனது, விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா. அதனால அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கட்டுப்படுத்தி இருக்காங்க, இன்னும் கடுமையாக்கி இருக்காங்க விதிமுறைகளை.
0: ஆமா, அதனால எப்போதுமே இந்த மலையேறும் போது இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப பேரால கூட என்னன்னா, இந்த கம்ப்ரஸ்ட் ஹைக் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பொதுவா மலையேறக்கூடிய நடவடிக்கை ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய ஒன்றா இருக்கும், பல கிலோமீட்டர் கடந்து போனோம். இதன் வழியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, குறைச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாம சீக்கிரமா அவங்க எப்படி வர்றது, இப்படி புதிய சில முன்னெடுப்புகள் வந்து தொடர்ந்து அரசாங்கம் எடுத்து வராங்க. அதனால இந்த மலையேறக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. அந்த முக்கியமா அந்த கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், ஏன்னா நம்ம பாதுகாப்புக்கு தான் சொல்றாங்க. அதனால அதை வந்து எப்போதும் பின்பற்றி இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு நினைவுபடுத்தியிருக்காங்க. பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள்.

0: எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களே, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909712919.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப முன்பெல்லாம் வந்து கூகுள் எந்த அளவுக்கு உதவியா இருந்ததோ இப்போ உதவியா தான் இருக்கு. இருந்த போதிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு AI வந்த பிறகு நிறைய பேர் ஏதாவது ஒண்ணு மனசுல தோணுச்சு அப்படின்னா உடனே இதை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உடனே AI கேக்குறாங்களா? ஆனா இதெல்லாம் தாண்டி மருத்துவம் பற்றியும் அதிகமாவே AI கேக்குறாங்களா?
2: ஆமா, மருத்துவம் பற்றி AI கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா சின்ன காயமா இருக்கும், ஆனா அது சொல்ற விஷயம் பெருசா இருக்கும்.
1: ஆமா,
2: அதுவும் சரியான ஒரு விஷயம் இல்ல. அது ஏதாவது சொல்ல போயிட்டு நீங்க பார்மசில தேவையில்லாத மருந்தை வாங்கி சாப்பிட்டு அது இன்னொரு பின்விளைவை கொண்டு வந்துடும் இல்லையா?
1: அதனால எப்போதுமே இதுல கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்க, மருத்துவம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அதிகமா AI கேட்டு அதுக்கப்புறம் நாம அதான் நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும். ஒருவேளை அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும் இல்லையா? அதனால எல்லா மருந்துகளும் எல்லா ஆலோசனைகளும் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா அது பொருந்தாது. ஆக உரியவங்கிட்ட கேளுங்க அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க.
2: ஆமா, அதனால சரியானவங்க கிட்ட சரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: தொடர்ந்து பேசலாம். இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படிலாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள் தான் எடுத்து காட்டுவேன். இப்படிங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. 3 இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: சேனல்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. பொதுவாகவே சிலர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சும்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வரும், இல்ல ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவான ஒரு சூழல் இருக்கக்கூடியவங்களதான் அதிகமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாக்குவாங்க.
1: இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாவதற்கு 8 முக்கிய காரணங்களை சொல்லியிருக்காங்க. முதலாவது சரியான தூக்கமின்மை.
0: ஆமா, அதிகமா நடக்கிறது இல்ல, உடற்பயிற்சி தான் செய்யறது இல்லையும் ஒரு முக்கியமான காரணம் தான்.
1: அதனை அடுத்து சரியான உணவு பழக்க வழக்கம், அது இல்லாம இருக்கிறது. எல்லா உணவையும் சாப்பிடுறது எல்லா நேரத்திலையும்
0: எந்த நேரமும் மன உளைச்சலோட சுத்துறது ஒரு பெரிய காரணம் அப்படின்றாங்க.
1: அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பது,
0: அதிகமாக மது அருந்துவது,
1: அதிகமாக பொதுவாகவே மது அருந்தினாலே அது தவறுதான். அதுக்கப்புறம் நீர் குடிக்கணும், 8 குவளை நீர் குடிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுல 1 குவளை கூட எடுத்துக்கிறது இல்லையா.
0: ஆமா சரி, அதனால உடல் பருமன் பிரச்சனை எதிர்நோக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் ஒரு சிறிய நினைவூட்டல், உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இருந்தாலும்
1: அதற்கான சரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.

இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க.
1: ஆமா, அடுத்தது உங்களை சந்திக்க அஸ்வினி காத்துட்டு இருக்காங்க இளமை உல்லாசத்துல.
0: ஆமா, பாட போறீங்க நினைச்சேன். சரி, இன்றைக்கு உலக நண்பர்கள் தினம். நட்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பாடல வர உலகின் மிகப்பெரிய ஏழை யார் அப்படின்னா நண்பர்கள் இல்லாதவர். நட்புன்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழகான வட்டத்தை அமைச்சுக்கும்.
1: ஆமா, காலையில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்க அலுவலகத்துக்கு போகும்போது உங்களை உங்களுக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கும்.
0: ஆமா,
1: எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது இருக்கு
0: நண்பர்கிட்ட.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நெகிரி செம்பிலானில் நடைபெறும் 2 முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இரவு 7 மணிக்கு போர்டிக்சன் லிங்கி பொது மண்டபத்தில் நடைபெறும் முனாஜாட் பர்டானா நிகழ்ச்சியிலும், தொடர்ந்து 9 மணிக்கு கொலபிலா மில்லாங் அரங்கில் நடைபெறும் கொலபிலா பரிசலாவாட் முனாஜாட் பர்டானா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். நாட்டிலும் மாநிலத்திலும் ஒற்றுமை, அமைதி, சமய உணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். இன்று தொடங்கி August 5 வரை RON 97 உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 டீசலின் சில்லறை விலை 20 சென் அதிகரிக்கப்படுகிறது. அவ்வகையில் RON 95 பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரிங்கிட் 82 சென்னுக்கு விற்கப்படும். டீசல் லிட்டருக்கு 4 ரிங்கிட் 62 சென்னுக்கு விற்கப்படும். பொறுப்புமிக்க ஊடக செல்வாக்காளர்களாக செயல்படும் ஊடகவியலாளர்களை உருவாக்கும் முயற்சியில் மலேசிய நாளிதழ் கழகம் MPI ஈடுபட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இம்முயற்சி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக MPI தலைவர் டத்தோ யோங் சூ யோங் தெரிவித்தார். கடுமையான பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கும் கியூபா அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த சில முக்கிய பொருளாதார துறைகளை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்துவிட முடிவு செய்துள்ளது. எரிவாயு விநியோகம், மின்சார உற்பத்தி, குப்பை சேகரிப்பு, மருந்து உற்பத்தி, விற்பனை உள்ளிட்ட பல துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதற்கான கட்டுப்பாடுகளை கியூபா அரசு தளர்த்தியுள்ளது. ஜப்பானை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17 அதிகரித்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை ரிக்டர் கருவியில் 7.1 பதிவான நிலநடுக்கம் குமாமோத்தோ வட்டாரத்தை உலுக்கியது. இவ்வளை 6 காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் 5 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் எடைத்தூக்கும் பிரிவில் மலேசியா 5 தங்கப்பதக்கங்களையும் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளது. உரிய நம்பிக்கையும் ஆதரவும் வழங்கப்பட்டால் உள்ளூர் பயிற்சியாளர்களால் உலகத்தரம் வாய்ந்த வீரர்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த வெற்றி மெய்ப்பித்துள்ளதாக மலேசிய எடைத்தூக்கும் விளையாட்டு சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய பாடல்கள் தகவல்கள் எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம். தொடர்ந்து நீங்க இணைந்திருந்தால் மட்டும் போதுங்க. சரி, இன்றைக்கு வாங்க தொடக்கமாக சின்மயி ஸ்ரீபதா மற்றும் ஜஸ்டின் பிரபாகரன் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

காலி பாடலை நாம கேட்டிருந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாலிவுட் தகவல் எல்லாம் பொதுவா பார்ப்போம் இல்லையா, தமிழ் திரையுலகில் தென்னிந்திய திரையுலகில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தமிழ்ல திருடன் போலீஸ், உள்கூத்து, தெலுங்கில் நீனு வீதனி நீ தானு நேனே அப்படின்ற திரைப்படங்களை இயக்கிய கார்த்திக் ராஜு பார்த்தீங்கன்னா அடுத்து இயக்கும் படம் தான் வெல்கம் டு வைல்ட் லைஃப் அப்படின்ற திரைப்படம். இதுல சிவ ராஜ்குமார் கதாநாயகனாக நடிக்கிறாரு. கன்னடத்துல உருவாகும் இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளம், தமிழ், ஹிந்தி மொழிகள்ல வெளியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை கே வி கே புரொடக்ஷன் சார்பில் தான் விஜயகுமார் தயாரிக்கிறாரு. இதன் முதல் தோற்ற போஸ்டரை வந்து சிவராஜ்குமார் வந்து வெளியீடு செய்திருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய திரைப்படம். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. சரி, செய்தியை கேட்டாச்சு, இப்போ வாங்க அடுத்ததாக பாடலை கேட்டு வரலாம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். திரும்பிக்க சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்படி விறுவிறுப்பா கொஞ்சம் சுறுசுறுப்பா நம்ம நாள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை இடத்துல உங்களுக்கு அப்படி பரபரப்பா இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், ஹச்சோ ஏன் சனி கேட்கறீங்க, அவ்வளவு வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்திருப்பீங்க. எது எப்படி இருப்பினும் உங்க வேலைகள் எல்லாம் அப்படியே பரபரப்பா நடந்துட்டு இருந்தாலும் உங்களோட பேச உங்களுடைய நாளை இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சுலபமாக்க நாங்க இந்த பக்கமா இருக்கோங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய தகவல்கள் எல்லாம் வச்சிருக்கோம். அடுத்ததாக ஒரு பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து நாம பேசலாம்.

இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தனி உணர்வுங்க. நமக்குன்னு நண்பர்கள் இருக்காங்க, நமக்குன்னு நம்ம குடும்பத்தினரை தவிர்த்து இந்த நபர் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் நம்பக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரி பலருக்கும் வந்து இந்த நட்பு அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி சொல்லணும், ஒரு யோசனை சொல்லணும், எப்படி அன்னியர் தினத்துக்கு தான் அம்மாவை கொண்டாடணுமா அப்படின்னு கேட்போமா, அந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்களை கொண்டாடும் போது அந்த நினைவை என்றுமே நம்மால மறக்க முடியாது இல்லையா. அதனால இந்த நாள் உங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி சொல்றது இல்ல, நண்பர்கள் தினம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நட்பு எவ்வளவு அழகானது அப்படின்றத கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லும் போது அது இன்னும் ரசிக்கும்படியா இருக்குங்க.

மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிற போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்ல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

பாடல் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு அடுத்ததாக ஒரு நிறைவு பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். பாடலை கேட்ட பிறகு 11 மணிக்கான செய்திகள் ஒளிபரப்பாகும். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நேர்கள் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க போறீங்க. பிடிச்ச பாடல்களை கேட்கறது அப்படின்றது அன்றாடம் இருக்கும் ரங்கம். அதனால இன்றைக்கு நீங்க யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க, பிறகு 11 மணிக்கு மேல நீங்க தாராளமா அழைத்து பேசலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். அமெரிக்க இராணுவம் ஈரானின் கசிம் தீவு அபலன் நகரம் உட்பட பல இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக வட்டார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு குறுகிய கால இடைவெளிக்கு பிறகு அமெரிக்கா அதன் தாக்குதல்களை மீண்டும் முடுக்கிவிட்டுள்ளது. அதிகாலை 4 மணிக்கு கசிம் பகுதியை அமெரிக்க படைகள் தாக்கியதாக துணை ஆளுநர் அஹ்மத் நஃபீஸி தெரிவித்தார். அதேவேளை அபலன் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக FARS செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இராணுவ ஒத்துழைப்பு, கூட்டு பயிற்சி, நிபுணத்துவ பரிமாற்றம் ஆகியவற்றை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு இருதரப்பு தற்காப்பு உடன்பாடு அங்கீகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் குவைத்தும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. 2023 ஜூனில் அந்த உடன்பாடு கையெழுத்திடப்பட்ட நிலையில் இரு நாடுகளின் ஆயுத படைக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் தஹீர் அன்ராபி கூறினார். 1980ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் தற்காப்பு ஒத்துழைப்பில் இது மற்றொரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதல்களுக்கு நடுவே உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் உறுதியாக திகழ்கிறது. இருப்பினும் எதிர்கால நிலையற்ற தன்மையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சவுதி உட்பட அதன் அண்டை நாடுகள் மீது பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் அந்த வளைகுடா நாட்டின் பொருளாதாரம் மீள்திருடன் இருந்ததாக பன்னாட்டு நாணய நிதியம் IMF தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவின் வலுவான பொருளாதார அடிப்படைகள், பன்முகப்படுத்தப்பட்ட எண்ணெய் உட்பட செயலணியல் உள்கட்டமைப்பை பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டினர். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் 2030 தொலைநோக்கு பார்வை மூலம் அதன் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த ரியாட் முயன்று வருகிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கும் கியூபா அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த சில முக்கிய பொருளாதார துறைகளை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்துவிட முடிவு செய்துள்ளது. எரிவாயு விநியோகம், மின்சார உற்பத்தி, குப்பை சேகரிப்பு, மருந்து உற்பத்தி, விற்பனை உள்ளிட்ட பல துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதற்கான கட்டுப்பாடுகளை கியூபா அரசு தளர்த்தியுள்ளது. அமெரிக்காவின் எரிபொருள் தடையால் அந்நாட்டில் மின்வெட்டு, நீர் தட்டுப்பாடு, உணவு, மருந்து பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரேசிலில் திடீரென வீசிய பலத்த புயல் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவிலும் சவுபோலோவிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இத்திடீர் வானிலை மாற்றத்தின் விளைவாக மரங்கள் விழுந்ததாலும் சுவர் சரிந்ததாலும் 3 பலியான வேளை மின் துண்டிப்பு ஏற்பட்டது. மேலும் பொது போக்குவரத்து சேவையும் நிலை குத்தியது. பரபரப்பான நேரத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஆயிரக்கணக்கானோர் சுரங்க பாதைகளில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் ரியோ டி ஜெனிரோவிலும் சவுபோலோவிலும் உள்ள முதன்மை விமான நிலையங்களில் 2 மணி நேரத்திற்கு வான் பயணங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன. ஜப்பானை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17 அதிகரித்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை ரிக்டர் கருவியில் 7.1 பதிவான நிலநடுக்கம் குமாமாத்தோ வட்டாரத்தை உலுக்கியது. நிலநடுக்கம் குறித்த உடனடி விவரங்கள் வெளியிடப்படாத நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வளை 6 காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் 5 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் கத்தன்டுவன்ஸ் குயின்சன் பகுதிகளில் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. பாராஸ் பகுதிக்கு தென்கிழக்கே சுமார் 60 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் கருவியில் 5.3 பதிவான முதல் நிலநடுக்கம் நிகழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து குயின்சன் ஜொமலிங்கின் வடகிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் 5.0 பதிவான மற்றொரு நிலநடுக்கம் உள்ளுக்கியதாக பிலிப்பைன்ஸ் புவியியல் ஆய்வு மையம் கூறியது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.
வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நாம தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து நாங்க சொன்னது போல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

பாடலை நாம் நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். நெல்சன் அடுத்ததான் அழைப்புல இருக்காங்க, அவரோட பேசலாம். வணக்கம் நெல்சன், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க அஸ்வினி தான் பேசுறேன்.
1: ஓகே ஓகே. ஆமா, மின்னல் எஃப்எம் செல்லக்குட்டி அஸ்வினி.
0: அடடா, இது இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். நன்றி.
1: வெளியே பேசிக்கிறாங்க.
0: வெளியே பேசிக்கிறாங்களா? ஐயோ, சரி சொல்லுங்க சார், என்ன பாடலை விரும்பி கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: என்ன பாடலாம்? அந்த கூட மேல கூட.
0: ஓ, கூட மேல கூட. யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: என்னுடைய மனைவிக்காக கேக்குறேன்.
0: மனைவி பேர் என்ன?
1: புவனா சுபாஷினி.
0: சரி சரி, அவங்களுக்காக அடுத்ததாக பாடலை கேட்கலாம். நன்றி.
1: கண்டிப்பா. நன்றி, வணக்கம் அஸ்வினி.

அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன் 250 கிராம் 500 கிராம் அளவில் லீஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்.

0: ஆங்கிலத்தையும் கலந்தீங்க பாத்தீங்களா? சரி, உங்க நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்ல போறீங்களா?
1: ஆமா, என்னோட மெதடிஸ்ட் பள்ளி மாணவர்கள், கஞ்சுமாரி மெதடிஸ்ட் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம்.
0: நிச்சயமா நிச்சயமா, உலகத்துல உள்ள எல்லா நண்பர்களும் இந்த நாளை கொண்டாடிட்டு இருப்பாங்க. உங்களுக்காகவும் பாடல் ஒளிபரப்புறோம். என்ன பாடல் வேண்டும்?
1: நண்பர்களுக்காக உள்ள பாட்டு எதா இருந்தாலும் ஓகே. ஆனா இப்பக்கு ராதை மனமே,
0: ராதை மனதில்
1: ஆமா ஆமா கரெக்ட், அதே தான்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: ராசமங்கத்தில் நீங்க தாராளமா அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கத்தில் அடுத்ததாக சரஸ்வதி முருகன் வந்து அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா அஸ்வினி, நல்லா இருக்க, நலமா இருக்கம்மா.
0: இன்றைக்கு என்ன சமையல்? நலமா இருக்கும்.
1: இன்னைக்கு கோபிஸ் பருப்பு தறி சரிச்சுட்டு மீன் சம்பால் செஞ்சுட்டு அப்பளம் போச்சம்மா.
0: அடட்டா, சரி சரி, சொல்லுங்கம்மா என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: வந்து ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாடல்மா. ஏன்னா நட்பு வட்டாரம் வந்து பள்ளியில இருந்தா ஆரம்பம் நம்மளுக்கு. அது வந்து நாங்களும் அதை வந்து விடுறதில்ல. வருஷம் வருஷம் நாங்க எல்லாம் ஒரு ஒன்று கூட நிகழ்ச்சி செய்வோம் பாகன் சிறையில. ஒரு ஹோம் ஸ்டே எடுத்து எங்க கூட பயின்றவங்க எல்லாம் வர வச்சு நாங்க ரொம்ப நல்லா, ஆனா இந்த வருடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நாங்க எல்லாம் செஞ்சோம், அதுல வந்து நாங்க எல்லாம் வந்து கலந்துக்குவோம். ஆனா அன்னாட நாங்க எல்லாம் காலையில காலை விளக்கு போட்டுக்குவோம், எதுவும் பேசிக்குவோம், பாடல் படிக்குவோம், எல்லாமே அதுல நாங்க அந்த குரூப்ல நாங்க
0: இன்னமும் இருக்கு.
1: ஆமா, அதேதான்மா, அதேதான்மா.
0: சரி, நிச்சயமா நிச்சயமா அடுத்துதான் நம்ம வந்து பாடலை கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. அனைத்து நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப என்னோட வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கும் உங்க மின்னலை உள்ளவங்க எல்லாருக்குமே
0: நன்றி நன்றிமா. ரொம்ப நன்றி. பாடலை கேட்கலாம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: உங்க நண்பர்கள்ட்டேந்து நீங்க கத்துக்கிட்ட கதைகள் இருந்தா விக்னேஷ் சொல்லுங்க.
4: நான் என் நண்பர்ல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, முதல்ல என் நண்பர் பேர் வந்து நவீன். ஓகே, அவர்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன், டிரஸ் அண்ட் வந்து சேலரி எப்படி மேனேஜ் பண்றது
1: அப்படின்னு. அது ரெண்டும்
4: ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ் ஆன கேர்ள். சோ அவர் வந்து முதல் டிரஸ் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு உன்னோட டிரஸ் தான் அழகு வந்து ஜட்ஜ் பண்ணும். சோ டிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் இப்படி உடுத்திட்டு போ, இப்படி உடுத்திட்டு போ, ஆபீஸ்க்கு இப்படி உடுத்திட்டு போ அப்படின்னு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் அவனுக்குதான் கால் பண்ணி கேப்பேன், நீ இதுக்கு இது ஓகேவா இருக்குமா நீ பாரு. என் வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்து பாப்பாரு. நான் என்னதுக்கு
3: வீட்டுக்காரர்ட்ட கேட்க மாட்டீங்க?
4: கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா அவன் சொல்லி அது பழகி போச்சு. நவீன் சொன்னா அது கரெக்டா இருக்கும், இந்த டிரெஸ் கரெக்டா இருக்கும், நவீன் சொன்னா அது சூட்டபிளா இருக்கும், என்ன ஷூ போடணும் நவீன் எல்லாமே அவங்க கிட்ட தான் நான் கேட்டு கேட்டு பழகறதுனால ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே பழகிடுச்சு.
3: அதாவது கணவருக்கும் பழகிடுச்சு இந்த விஷயம்லாம்.
4: அவருக்கு
3: மனசு இருக்கும்ல
1: என்ன சட்டையா.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இதற்கு முன் தாம் பயன்படுத்திய சில பொருத்தமற்ற வார்த்தைகள் இந்நாட்டு இந்திய சமூகத்தை புண்படுத்தியது தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். தொடர்புடைய வார்த்தை பயன்பாடு இந்திய சமூகத்தில் பலருக்கு மனநிறைவின்மையை ஏற்படுத்தியிருந்தது தொடர்பில் பிரதமர் வருத்தம் தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் தாம் பயன்படுத்திய பொருத்தமற்ற வார்த்தை குறித்து தாம் ஏற்கனவே மன்னிப்பு கோரியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இவ்வாறும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெற உதவும் வகையில் ஜொஹூர் காவல்துறை 318 உறுப்பினர்களை அனுப்பவுள்ளது. அவ்வெண்ணிக்கையில் 290 பேர் பொது நடவடிக்கைகளிலும் 28 பேர் சாலை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்படுவர் என மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹமான் அர்சாத் தெரிவித்தார். கடா குலேமில் உள்ள வணிக கட்டட கட்டுமான வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் சாப்பு சோதனையின்போது மாநில குடிநுழைவுத்துறை 129 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்துள்ளது. 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அவர்கள் வங்காளதேசம், பாகிஸ்தான், மியான்மர், இந்தோனேசிய நாட்டினர் என அத்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பான் குமாமோத்தோ மாவட்டத்தில் 2 நாள்களுக்கு முன் ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ரயில் தண்டவாளங்களும் பாலங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. நிலநடுக்கத்தால் சாலைகளும் சேதமடைந்துள்ளதோடு 1000-கணக்கான வீடுகளில் மின்துண்டிப்பு ஏற்பட்டது. இந்த இயற்கை பேரிடரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளதாக குமாமோத்தோ மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எல் சால்வடோரில் போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி மற்றும் சட்டவிரோத கும்பல் நடவடிக்கைகளில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட கும்பல் உறுப்பினர்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கும் அதிகமான சிறை தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் விதித்துள்ளது. 28 கும்பல் உறுப்பினர்களில் 2 தலா 1048 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

என்ன பாடலை பாட போறீங்க அதெல்லாம் பொறுமையா பார்க்கலாம். இப்ப வாங்க தொடங்குமா பாடலை கேட்டு வரலாம்.

மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, நீங்க நல்லா பாடுவீங்களா? நல்லா பாடுவீங்க அப்படின்னா யாருக்காவது பாடல் கேட்க போறீங்க அப்படின்னா, நாங்க கொடுக்கிற ஒரு பாடலை நீங்க சரியா பாடிட்டீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க ஒரு பாடலை இன்றைக்கு வழங்க போறோம். அதனால பாடலை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அழைத்து நீங்க பாடி பாடலை விரும்பி கேட்க போறீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ஐயோ பாடுறதா, அதெல்லாம் வராத அஸ்வினி, அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா நீங்க அழைத்து நாங்க சொல்ல போற பாடலை எங்களுக்காக நீங்க பாடினா மட்டும் போதும்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர் ஒருத்தவங்க அழைச்சிருந்தாங்க, பாடுறேங்க அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க பாட போறீங்க அப்படின்னா, உங்களால பாட முடியும் அப்படின்னா, உங்களுக்கு பாட பிடிக்கும் அப்படின்னா, தாராளமா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச நாங்க ரொம்ப இந்த பக்கமா அவளோட காத்திருக்கோம்.

0: இன்றைக்கு அழைத்து நீங்க பாடுனீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்துதான் மகேஸ்வரி அழைப்புல இருக்காங்க. மகேஸ்வரி பாட தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: ஐயோ, ஏன் வெக்கப்படுறீங்களா? என்ன
1: இல்ல, திடீர்னு எனக்கு தெரியாத பாட்டு வந்துருச்சுன்னா?
0: ஓ, தெரியாத பாட்டு. இது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்ச பாடலா தான் இருக்கும். என்னன்னு கேக்கலாம்?

அதைத்தான் பாட போறீங்க, வாய்ப்பு இருக்கா? கைவசம் இந்த பாடல் இருக்கு. இந்த பாடல்ல நீங்க பாடினால் மட்டும்தான் உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க கொடுக்க போறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேளுங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: உங்க நண்பர்கள்ட்டேந்து நீங்க கத்துக்கிட்ட கதைகள் இருந்தா விக்னேஷ் சொல்லுங்க.
2: நான் என் நண்பர்ல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, முதல்ல என் நண்பர் பேர் வந்து நவீன். ஓகே, அவர்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா டிரஸ் அண்ட் வந்து சேலரி எப்படி மேனேஜ் பண்றது
0: அப்படின்னு. அது
2: ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ் ஆன கேர்ள். சோ அவர் வந்து முதல் டிரஸ் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு உன்னோட டிரஸ் தான் ஆளுங்களை வந்து ஜட்ஜ் பண்ணும். சோ டிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன். எங்க போனாலும் இப்படி உடுத்திட்டு போ, இப்படி உடுத்திட்டு போ, ஆபீஸ்க்கு இப்படி உடுத்திட்டு போ அப்படின்னு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் அவனுக்குதான் கால் பண்ணி கேப்பேன், இதுக்கு இது ஓகேவா இருக்குமா நீ பாரு. என் வீட்டுக்கார பக்கத்துல இருந்து பாரு, நான் என்னது கேக்கேன்.
1: வீட்டுக்காரர்ட்ட கேட்க மாட்டீங்க?
2: கேட்க மாட்டேன். எனக்கு என்னன்னா அவன் சொல்லி சொல்லி அது பழகி போச்சுல. சோ நவீன் சொன்னா அது கரெக்டா இருக்கும், இந்த டிரஸ் கரெக்டா இருக்கும். நவீன் சொன்னா அது சூட்டபிளா இருக்கும். என்ன ஷூ போடணும் நவீன், எல்லாமே அவங்க கிட்ட தான் நான் கேட்டுட்டு பழகறதுனால ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே பழகிடுச்சு.
1: அதாவது கணவருக்கும் பழகிடுச்சு இந்த விஷயம்லாம்.
2: அவருக்கு
1: ஒரு மனசு இருக்கும்.
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் நீங்க அழைத்து பாடுனீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், அஸ்வினி, துளசி பேசுறேன்.
0: துளசி, துளசி பாட தயாரா இருக்கீங்களா?
1: முயற்சி செய்யறேன்.
0: முயற்சி செய்யறீங்க சொல்லிட்டு. எப்போது பொதுவாவே நல்லா பாடுவீங்களா?
1: பொதுவா பாடுவேன், ஆனா நீ என்ன பாட்டு குடுக்கறீங்கன்னு பொறுத்து இருக்கு.
0: எங்க நீங்க அடிக்கடி முணுமுணுக்கும் ஒரு பாடல பாடுங்க.
1: அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் வந்துட்டு

0: பாட தயாரா இருக்கீங்களா? எங்க பாடுங்க. என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: சின்ன சின்ன சீனிக்கந்து பாட்டு என்னோட பையனுக்காக நான் கேட்கறேன்.
0: நிச்சயமா அடுத்ததான் பாடலை கேட்கலாம். நன்றி
1: நன்றி அஸ்வினி. தேங்க்யூ.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: நம்மை சுற்றி
0: ஆடி 18 பெருக்கு திருவிழா பேரா கொலகங்சார் தேவி ஓம் ஸ்ரீ மகாராஜ மருத்துவச்சி கருமாரியம்மன் ஆலயத்தின் 54 ஆண்டு ஆடி 18 பெருக்கு தீமிதி திருவிழா ஆகஸ்ட் 3 நாள் திங்கட்கிழமை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் ஆலய நிர்வாகத்தின் லதீஷ்குமார்.
2: பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆலயத்துல வந்து இந்த வருஷம் வந்து மிக சிறப்பாக தீமிதி உற்சவம் அப்படி சொல்ல கூட தீமிதி திருவிழா வந்து நல்லபடியா நடக்கிறது இருக்கிறது. அதனால 2 பாத்துக்கிட்டீங்கன்னா 2 ஈஸ்டுக்கு வந்து ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்திலிருந்து அக்னி சட்டி எடுத்து வருவாங்க. 3 பாத்துட்டீங்கன்னா 3 வந்து திருவிழா 3 8 அந்த அன்னைக்கு தீமிதி திருவிழா வந்து அருகில் உள்ள ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்திலிருந்து கரகம் பழித்து கரகம் எடுத்துருவாங்க ஆத்தாங்கட்டை இருந்து. இது ரொம்ப விசேஷமா நடக்கும். வந்து பக்கத்துல இருக்கிற தைப்பிங் கோலகங்சா இப்போ இருக்கிற மக்களுங்க எல்லாரும் வந்து இந்த திருவிழால வந்து கலந்து கொள்ளுமாறு ஆளுகை சார்பாக நிர்வாகத்து சார்பாக தாழ்மையோடு
1: கேட்டுக்கொள்கிறோம்.
0: மலேசிய இந்திய பாரம்பரிய கலைஞர் கட்டமைப்பு ICAN ஆகஸ்ட் 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் இரவு 7 வரை தலைநகர் கலாமண்டபத்தில் இன்க்ளாமுடா மலேசிய இந்திய கலை பண்பாட்டு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பாரம்பரிய பண்பாட்டு கலைஞர்களை இணைக்கும் இந்த விழா குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் ICAN தலைவர் சுஜித்ரா ஜெயசீலர்.
3: வணக்கம். இன்க்ளாமுடா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் முதல் முறையாக இந்த ஆர்ட் எஜுகேஷன் ஃபேர் அண்ட் கல்ச்சரல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்திய பாரம்பரிய கலைகளை பத்தி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அத குறித்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அங்க வந்து நீங்க ஆலோசனை கேட்கலாம், என்ன மாதிரி ப்ரோக்ராம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பயிரலாம் அதெல்லாம் கேட்டுக்கலாம். அது தொடர்ந்து ஒரு பஜார் இருக்கு, அதுல வந்து நிறைய கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் நிறைய ஸ்மால் வெண்டர்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க. 60 மேற்பட்ட வெண்டர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க அங்க. ஸோ இதனை வந்து 2 ஆகஸ்ட் 10 மாலை 8 வரைக்கும் நடக்கும். நுழைவு வந்து இலவசம். இது எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம்.
1: நம்மை சுற்றி
0: நகர் ஜலாஞ்சரா ஸ்ரீ முனீஸ்வரர் அம்மன் ஆலயத்தில் 30 ஆடிப்பெருக்கு திருவிழா ஆகஸ்ட் 3 நாள் திங்கட்கிழமை சிறப்பாக நடைபெற உள்ளது. ஜூலை 24 முதல் சிறப்பு பூசைகள் தொடங்கியுள்ளன. மெய்யன்பர்கள் இத்திருவிழாவில் கலந்து அம்மன் அருள் பெற ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர்.
1: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நம்ம பாடல்கள் தகவல்கள் போட்டி அங்கம் உங்களோட விருப்ப பாடலையும் கேட்டிருந்தோம். எல்லாவங்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. தொடர்ந்து அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் பிரேமா கிருஷ்ணன் உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. உங்களுடைய உற்ற தோழனா தோழியா உங்களோட எப்போதுமே நசனசன் பேசிட்டே இருக்கிறதுக்கு நாங்க இந்த பக்கமா இருந்துட்டே இருக்கோங்க. அதனால எந்த நேரமுமே நீங்கள் எங்களை நாடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ அலைவரிசை 8-7-3 நாங்க இருக்கோம். அதனால நீங்க அங்கும் எங்களை கேட்கலாம். இப்போ அங்க நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம கேட்டு வரலாம். இப்ப நான் கிளம்புறேன்.

0: ஊழல் அதிகார முறைகேட்டில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது, பிரதமர் திட்டவட்டம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 689.8 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்வு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் நலனை பாதிக்கும் எந்தவொரு ஊழல் அல்லது முறைகேடு நடவடிக்கைகளிலும் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அதிகார முறைகேடு தொடர்பான பல்வேறு புகார்கள் உட்பட தாபுங்காஜி வாரியம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஊழலில் ஈடுபட்ட தலைவர்களை நிராகரிப்பதன் மூலம் உயர் நெறியை தற்காப்பதில் மக்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இவ்வேளை இதற்கு முன் தாம் பயன்படுத்திய சில பொருத்தமற்ற வார்த்தைகள் இந்நாட்டு இந்திய சமூகத்தை புண்படுத்தியது தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வார் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். தொடர்புடைய வார்த்தை பயன்பாடு இந்திய சமூகத்தில் பலருக்கு மனநிறைவின்மையை ஏற்படுத்தி இருந்தது தொடர்பில் பிரதமர் வருத்தம் தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் தாம் பயன்படுத்திய பொருத்தமற்ற வார்த்தை குறித்து தாம் ஏற்கனவே மன்னிப்பு கோரியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். பிரதமரும் சாதாரண மனிதர்தான். சில வேளைகளில் நோக்கமின்றி தவறுதலான சொற்களை பயன்படுத்தி விடுவதுண்டு. எனவே தவறை உணர்வதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று இரவு நெகிரி சம்பிலானில் இந்திய சமூக மக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது பிரதமர் இவ்வாறு கூறினார். மலேசியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் PMKS இன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025 5.7% வளர்ச்சியை பதிவு செய்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியான 5.2% கடந்துள்ளது. மலேசிய புள்ளியியல் துறையின்படி இந்த துறையின் மொத்த மதிப்பு 689.8 பில்லியன் ரிங்கேட்டாக உயர்ந்துள்ளதுடன் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 39.7% பங்களிப்பை வழங்கியுள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதியுதவி, ஊக்கத்தொகை, தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களே இந்த வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் PMKS நிறுவனங்களின் ஏற்றுமதி 10.5% அதிகரித்து 214.5 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது. தேசிய தற்காப்பு தொழில் கொள்கை DIPNக்கு ஏற்ப உள்நாட்டு தற்காப்பு தொழில்துறையை வலுப்படுத்த அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது. வியூக தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆராய்ச்சி, மேம்பாடு, தொழில்நுட்ப மாற்றம் ஆகியவற்றின் வாயிலாக இதனை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் கடல்சார பகுதி குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க திருகுருதி, ரேடார், கண்காணி, செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் எல்லை கண்காணிப்பு அமைப்பு உட்பட்ட தொழில்நுட்ப மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படுவதாக தற்காப்பு துணையமைச்சர் அட்லி ஜஹாரி கூறினார். இந்நிலையில் தற்காப்பு தொழில்நுட்பம் அறிவியல் கழகம் ஸ்ட்ரைட்டுடன் இணைந்து மலேசிய ஆயுதப்படை ATM தேசிய தற்காப்பு திருகுருதி மேம்பாட்டு வியூகத்தை இறுதி செய்வதாக அட்லி ஜஹாரி மேலும் விளக்கினார். இவ்வாரம் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெற உதவும் வகையில் ஜொஹூல் காவற்துறை 318 உறுப்பினர்களை அனுப்பவுள்ளது. அவ்வெண்ணிக்கையில் 290 பேர் பொது நடவடிக்கைகளிலும் 28 பேர் சாலை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்படுவர் என மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹமான் ஆர்சாட் தெரிவித்தார். இதற்கு அப்பாற்பட்டு தேவை ஏற்படும் சமயத்தில் உடனடியாக களமிறக்கப்படுவதற்காக கூட்டரசு சேமப்படை FRU-வும் ஓப்ஸ் சாந்தாஸ் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பஹாங் பென்தோங் மாவட்டத்தில் மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்களுக்கான விண்ணப்பங்கள் தொடர்புடைய மோசடி கும்பல் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. நில உரிமை மாற்ற செயல்முறையை மேற்கொள்வதற்கு முன்னதாகவே பொதுமக்களிடமிருந்து கட்டணங்களை பெற்றுக்கொண்டு ஆவணங்களில் கையொப்பமிடச் செய்வதன் மூலம் இந்த கும்பல் நில உரிமை மாற்ற சேவைகளை வழங்கியதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ 1 ரோஸ்டி 1 இஸ்மாயில் கூறினார். சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை ஒதுக்கீடு செய்யும் பணிகளை மேற்கொள்ள எந்தவொரு தனிநபரையும் முகவரையோ அல்லது நிறுவனத்தையோ பஹாங் அரசாங்கம் நியமிக்கவில்லை என அவர் தெரிவித்தார். கடா கூலேமில் உள்ள வணிக கட்டட கட்டுமான வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்சாப்பு சோதனையின் போது மாநில குடிநுழைவுத்துறை 129 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்துள்ளது. 1959 1963 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அவர்கள் வங்காளதேசம், பாகிஸ்தான், மியான்மர், இந்தோனேசிய நாட்டினர் என அத்துறை தெரிவித்துள்ளது. சோதனையின் போது அவர்களிடம் குடிநுழைவு ஆவணங்கள் இல்லாததும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவை காட்டிலும் அதிக நாள்கள் தங்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: ஜப்பான் குமாமோத்தோ மாவட்டத்தில் 2 நாள்களுக்கு முன் ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ரயில் தண்டவாளங்களும் பாலங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. நிலநடுக்கத்தால் சாலைகளும் சேதமடைந்துள்ளதோடு 1,000,000 வீடுகளில் மின்துண்டிப்பு ஏற்பட்டது. இந்த இயற்கை பேரிடரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளதாக குமாமோத்தோ மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காகித தொழிற்சாலை வணிக வளாகத்தில் ஏற்பட்ட கடுமையான சேதமே பெரும்பாலான உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் 60 உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எல் சல்வடோரில் போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி மற்றும் சட்டவிரோத கும்பல் நடவடிக்கைகளில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட கும்பல் உறுப்பினர்களுக்கு 1,000 அதிகமான சிறை தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் விதித்துள்ளது. 28 கும்பல் உறுப்பினர்களில் இருவருக்கு தலா 1,048 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை தெரிவித்துள்ளது. 2022 முதல் அதிபர் நய் புகேலி முன்னெடுத்து வரும் கும்பல் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் இதுவரை 90,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் இந்த நடவடிக்கைகளால் நீதித்துறையின் சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பாவி பொதுமக்களும் தன்னிச்சையாக கைது செய்யப்படுவதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. பொலிவியாவில் அண்மையில் நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டியதாக குற்றஞ்சாட்டி முன்னாள் அதிபர் எவோ மொரலஸுக்கு எதிராக அந்நாட்டு அரசு தரப்பு கைது ஆணையை பிறப்பித்துள்ளது. மே ஜூன் மாதங்களில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களால் நாடு முழுவதும் எரிபொருள், உணவு, மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டதுடன் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலை மறியல்கள், ஆயுத கிளர்ச்சி, பயங்கரவாதம் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கமுடையவை என்று எவோ மொரலஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். விளையாட்டு கார்பந்து. 2026 உலகக்கிண்ணத்தின் போது ஃபால்க்லாந்து தீவு கூட்டம் குறித்த பதாகையை அர்ஜென்டினா ஆட்டக்காரர் ஏந்திய விவகாரம் உள்ளிட்ட இதர சம்பவங்கள் குறித்து பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா அர்ஜென்டினா கார்பந்து சங்கம் மீது ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. அதோடு அச்சங்கம் மீது பாகுபாடை குறிக்கும் ஆரவாரங்கள், சைகைகளை பயன்படுத்தியது, ஆட்டத்தை தாமதமாக தொடங்கியது, ஆட்ட பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற தவறியது, ரசிகர்கள் மீது பொருள்களை வீசியது ஆகிய குற்றங்களுக்காக விசாரணை நடத்தப்பட உள்ளதாக ஃபீஃபா அறிக்கை வாயிலாக கூறியது. முன்னதாக இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி சுற்றில் அடைந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அர்ஜென்டினா விளையாட்டாளர் ஃபால்க்லாந்து தீவு கூட்டம் அர்ஜென்டினாவுக்கு சொந்தம் என கூறும் பதாகையை ஏந்தியிருந்தார். ஊழல் அதிகார முறைகேட்டில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது, பிரதமர் திட்டவட்டம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 689.8 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்வு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு, மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பராசக்தி திரில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். எப்பொழுதுமே தன்னை புதுப்பித்துக் கொள்பவர், என்றுமே தேடப்படுவார், மதிக்கப்படுவார். கற்றல் நின்றுவிட்டால் வளர்ச்சியும் நின்றுவிடும். ஆகையால் திறமையை வளர்த்து கொண்டு இருப்பவருக்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். ஆக நாமும் புதிய செயல்களை கற்றுக்கொண்டே ஆற்றலை வெளிப்படுத்துவோம். சரி, வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வந்து ஒரு கற்பனை கலந்த கேள்வி கேட்போம். ஆக கடந்த வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு உணவை மட்டும் சாப்பிட வேண்டும் அப்படின்ற நிலை வந்தால் எந்த உணவை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொன்னதுதான். நம்ம நேயர்கள்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க, நிறைய வித்தியாசமான பதில்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக அதன் தொடர்ச்சியாக இன்று பார்த்தீங்கன்னா மூன்று உணவை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு அந்த உணவு மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். மூன்று உணவுகளை நீங்க சொல்லணும். அந்த உணவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படும். அப்படின்னா எந்த உணவை நீங்க சொல்ல போறீங்க? அழைக்கலாம் சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது சொல்லிய 3 2 2 8 2 4 7 6 8. இசையும் இசையும் தொகுப்பில் இன்று உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன், தொடர்ந்து உங்களுக்காக சந்தோஷ் நாராயணன், சிவலட்சுமி கொண்டு வரும் பாடல்.

0: காலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
2: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவுதான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசிய ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: விஜய் நாராயண் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 1:29 ஆகிவிட்டது. மதிய உணவெல்லாம் சாப்பிட போய் கொண்டிருக்கலாம். ஆக இன்றைய தலைப்பும் பார்த்தீங்கன்னா கற்பனை கலந்த கேள்விதான். ஒரு மாதம் முழுக்க இந்த ஒரு 3 உணவு மட்டும் சாப்பிடணும்னா எந்த உணவை தேர்வு செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருந்தோம். ஆக தேவா அழைச்சிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சுட சுட சோறும் வஞ்சன மீன் குழம்பு இருந்தா போதுங்க, இது போதும், நான் ஒரு மாதம் அதுவே தொடர்ச்சியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனை தொடர்ந்து தமிழ் செல்வியும் ஏதோ சொல்ல போறாங்க.
1: வணக்கம் பிரேமா கிருஷ்ணன், நான் தமிழ் செல்வி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 3 உணவு பொருட்கள் வைத்துக் கொள்ள முடியும், ஒரு மாதத்துக்கு இந்த 3 பொருள் மட்டும் தான் நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா எந்த உணவை தேர்ந்து செய்வீங்க?
1: நான் எனக்காக சொல்ல, என்னோட பையன் இருக்காரு, அவருக்கு வந்து 10 அவரு டெய்லி வந்து கோழி ரெண்டாம் கொடுத்தீங்கன்னா டெய்லி சாப்பிடுவாரு.
0: அப்படியா, அன்றாடம் கோழி ரெண்டாங்க?
1: ஆமா, அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம கோழி என்ன செய்யணும்னு கேட்டா அவர் அதுதான் மெயினா சொல்லுவாரு.
0: சரி, மகன் பேர் என்ன?
1: மேகவர்ணன் துரைசிங்கம்.
0: ஆஹா, அழகான பெயரு. ஆனா அவருக்கு வந்து கோழி இல்லாம இருக்க முடியாது. அப்படியா?
1: ஆமா ஆமா, அவர் மெயினா கோழி தான் கேட்பாரு.
0: இதுல காய்கறிகள் எல்லாம் எப்படி சாப்பிடுவாரா இல்லையா?
1: ஆமா, நம்ம வந்து ஊட்டமா சாப்பிடுவாரு, சொந்தமா சாப்பிட மாட்டேன்.
0: அப்படியா? ஆனா பழக்கப்படுத்துங்க, காய்கறிகளையும் சாப்பிடணும். சரியா? சரி, அக கோழி ரெண்டாங்க இருந்தா ஒரு மாதம் முழுக்க அதுவே போதுன்றீங்க.
1: ஆமா, எனக்கு இல்ல அவருக்கு.
0: சரி சரி, நன்றி.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்பு ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
1: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: ஏன்
1: இட்லிக்கு சட்னி ஓகே, சாம்பார்ல தான் எப்படுற?
2: நான் வந்து எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா சிறுங்கீரை இருக்குங்களா தெரியுமாமா, சிறுங்கீரை அது பெரட்டி அது அதை சாப்பிடுவேன். அப்புறம் பீக்கங்காய் தேங்காய் பூ ஊத்தி அப்படியே சூப்பு மாதிரி வச்சு அது, அப்புறம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய், இது மூணு இருந்தாலே போதும் எனக்கு.
3: மூணு உணவுகள் அதுவும் காய்கறிகள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க.
2: எனக்கு
3: யார் பேசுறது?
2: நான் திரும்ப ஜெயலட்சுமி பேசுறேமா, கம்மா தாமன் பிந்தாங்களே.
3: சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்க சொன்ன அந்த எண்ணெய் கத்திரிக்காய் அது எனக்கு ரொம்ப பிடித்த உணவு.
2: நான் அடிக்கடி அதை பற்றி சாப்பிட்டுக்குவேன். எங்க வீட்டுல பிள்ளைங்க ஏசுவாங்க, என்னமா புடிங்க,
3: நல்லா இருக்கு, சுவையா இருக்கு.
2: அந்த சிறுங்கீரை அது எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தரம் தான் அது கிடைக்கும். ஒருத்தர் வித்துக்கிட்டு வருவாரு, நான் வாங்கிடுவேன், ரெண்டு கட்டு மூணு கட்டு வாங்கிடுவேன்.
3: அதுவும் நீங்க சொல்லும் போதே சுடும் சோறு இருக்குல்ல, நல்லா அப்படியே சுட சுட சோறு இருக்கும் போதே இந்த கீரையை பெரட்டி சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். கத்திரிக்காவும்
2: இருக்குமா?
3: நீங்க சொல்லும் போதே எனக்கு இங்க வந்து ஆவ சாப்பிடணும் போல இருக்கு.
2: தோட்டப்புறத்துல வாழ்ந்தோம்ல, அதெல்லாம் சின்னாங்க கிடைக்கும். இப்ப வந்து இந்த டவுன் புறத்துக்கு வந்தனால கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு.
3: அரிதா இருக்கு, ஆனா தேடி கண்டுபிடிச்சு வாங்கி சாப்பிட்டுருவீங்க அப்படித்தானே?
2: வாங்கி சாப்பிட்டுருவேன்.
3: சரி சரி, நன்றிமா.
2: ரொம்ப நன்றிமா.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

டைம்ஸ் நிதி மோகன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். சரி, எஸ்ட்ரோ அலைவரிசையில் பார்த்தீங்கன்னா 873 வாயிலாக மின்னல் எஃப்எம்ஐ மீண்டும் நாம் கேட்கலாமே. ஆக 873 வழியாக எஸ்ட்ரோலில் கேட்கலாம். சரி, இன்று பார்த்தீங்கன்னா இசையும் இசையும் தொகுப்பில் கற்பனை கலந்த கேள்விதான். ஒரு மாதத்திற்கு ஒரு 3 பொருட்கள் மட்டும்தான், 3 உணவு மட்டும்தான் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா எந்த உணவை வந்து தேர்வு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆக நீங்களும் அழைக்கலாம். சொல்லியும் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது சொல்லியும் 3 2 2 8 2 4 7 6 8.

0: எஸ்பியில இருந்து ரகு அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மூன்று உணவு சாப்பிடணும், இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கு அப்படின்னு சொன்னா எந்த உணவை தேர்வு பண்ணுவீங்க?
1: கீரைக்கறி, கீரைக்கறி, அப்புறம் அந்த தம்மான் மீன் இருக்குல்ல, தலைவட்டி, தலைவட்டி கருவாடு.
0: சரி,
1: பொரிச்சிட்டு அது ஒரு மாதிரியா தும்போ பண்ணிட்டு அதுல எலுமிச்சங்காய் விட்டு ஊசி மிளகாய் கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு அதோட ஒரு மாதிரியா செஞ்சுட்டு அதை வச்சே சாப்பிடலாம்.
0: அடேங்கப்பா, ரெசிபியே கொடுத்துட்டீங்களே, அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? தலைவட்டி கருவாடு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, நன்றி ரகு.
1: நன்றி.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அதிக வருமானம் ஈட்டும் வகையிலான ஆள்பலத்தை உருவாக்கும் நோக்கில் திறன் பயிற்சி மேம்பாடு மூலம் மனித மூலதனத்தை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். தொழில்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழ்கள் இளையோர் அதிக போட்டித்தன்மை வாய்ந்த ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பை பெறுவதற்கு வழிவகுப்பதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டில் நாட்டின் வர்த்தக அடைவு நிலை வலுவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டாசன் தெரிவித்துள்ளது. அதன் செயல்திறன் 6.3 விழுக்காடு அல்லது 182.4 பில்லியன் ரிங்கேட் அதிகரித்து 3.1 டிரில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளதாக டாசன் கூறியது. மலேசியாவில் பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயத்தை நடத்துவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களின் செலவினங்கள் மூலம் பல்வேறு துறைகளை ஊக்குவிப்பதோடு முக்கிய பொருளாதார உந்து சக்தியாக செயல்படுவதற்கும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போட்டி 1 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்கக்கூடும் என்று மலேசிய அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிறைநிலை பேராசிரியர் முனைவர் பர்ஜோயாய் பர்டாய் தெரிவித்துள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று பரவல் மிகவும் தீவிரமடைந்துள்ள வேளை அந்நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளை கணிசமாக விரிவுபடுத்துமாறு ஐநாவின் 2 மூத்த அதிகாரிகள் பன்னாட்டு சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் கொங்கோவில் இத்தொற்றால் 50 பேர் உயிரிழந்ததாக ஐநாவின் இபோலா தொடர்பான மூத்த ஒருங்கிணைப்பாளர் ஜூலியன் ஹர்னேசும் ஐநா உலக உணவு திட்டத்தின் இடைக்கால நிர்வாக இயக்குநர் கால்ஸ்காவும் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு உட்பால் போட்டி. 10ஆம் உலகக்கிண்ண உட்பால் போட்டியிலும் 26ஆம் பன்னாட்டு மலேசிய பொது போட்டியிலும் மொத்தம் 7 தங்கப்பதக்கங்கள், 12 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று மலேசியா வரலாறு படைத்துள்ளது. பர்லிஸ் மலேசிய பல்கலைக்கழகம் யூனிமேப்பின் துவான்கூ சைட் சிராஜுடின் அரிப் புத்ரா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டிகளில் தேசிய அணி உலக மலேசிய பொது போட்டியின் 10 பிரிவுகளிலும் உலகக்கிண்ண உட்பால் போட்டியில் 15 பிரிவுகளிலும் பங்கேற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். பிற்பகல் 3 மணி வரையும் நம் மனம் மகிழ வைக்கக்கூடிய பழைய பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அழைத்து கேட்கலாம், என்ன மாதிரி பாடல்கள்லாம் கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம் நீங்கள். ஆக ஒவ்வொரு உறவும் நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு இருக்கின்றது என கூறப்படுகின்றார்கள். ஆனால் நட்பு மட்டுமே நம்மை தேர்ந்தெடுக்கும் ஒரே உறவு. ஆக இன்று பார்த்தீங்கன்னா அனைத்துலக நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. உங்களுடைய நண்பர்களை பற்றி நீங்கள் பேசலாம். உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை அழைத்து நீங்கள் கேட்டு உங்களுடைய நண்பர்களை பற்றியும் நீங்கள் பேசலாம். அது 50 வருட நண்பராக இருக்கலாம், அல்லது நட்பு பார்த்தீங்கன்னா 40 வருட நட்பாக இருக்கலாம். அழைத்து எங்களோடு பேசுங்கள். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: மக்களாக்கி வாழ்கவென்றே ஆடுவோம் நாம், வாழ்கவென்றே ஆடுவோம்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: இசைமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மெந்தக்காப்ல இருந்து சரஸ் அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய நட்பு எத்தனை ஆண்டு கால நட்பு அது?
1: எனக்கு இப்ப அதுமா ஒன்னாம் இருந்து இன்ன வரைக்கும் தொடருது. அவங்க பேரு வந்து பத்துமா. நிறைய
0: பேர்
1: இருக்காங்க.
0: அவங்களுக்காக என்ன பாடல் வேண்டும்?
1: பச்சை விளக்கிலிருந்து தூது செல்ல ஒரு தோழி வேண்டும் அப்படின்ட்டு.
0: அந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கீங்க. நன்றிமா.
1: நன்றிமா. நன்றி.

0: கண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: நெஞ்சிருக்கும் வரை திரைப்பாடலை தி எம் சவுந்தரராஜன் பேச சில குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பிங்ல இருந்து சுலோச்சனா அழைச்சிருக்காங்க. சுலோச்சனா சொல்லுங்க, இன்று பாத்தீங்கன்னா நண்பர்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகின்றது, உங்களுடைய தோழியை பத்தி என்ன சொல்ல போறீங்க?
1: எங்களோட தோழிதான், நாங்க ஒரு 9 பேர் இருக்கிறோம் ஒரு குரூப்ல. நாங்க எல்லாம் ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க. இப்ப எல்லாம் கல்யாணம் திருமணம் ஆகி அவங்கவுங்க இடத்துல தனித்தனியா இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒரு குரூப் திறந்து அடிக்கடி பேசிக்குவோம், எங்களோட இதை வந்து பகிர்ந்துக்குவோம்.
0: 9 தோழிகள் அப்படின்னு சொன்னீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க, எந்த விஷயம் நடந்தாலுமே அவங்க கிட்ட நான் வந்து சொல்லி பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னா யார சொல்லுவீங்க?
1: அப்படின்னு சொல்ல கஷ்டமா இருக்கு, ஏன்னா
0: இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கலாம்னு பாக்குறேன். எப்படி நீ யார தேர்வு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன்.
1: அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ஜீவான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இங்கேயே உள்ளவங்க. சோ நாங்க வந்து மீட் பண்ணுவோம், எப்பவும் பேசிக்குவோம்.
0: அப்படியா? சரி, அப்படியே சொல்லி பதில சொல்லி நல்ல ஒரு பதில சொல்லி தப்பிச்சிட்டீங்க. சரி, இப்ப என்ன பாடல் வேண்டும் உங்கள் தோழிகளுக்காக?
1: எங்க தோழிகளுக்காக, இளமை கொழுவி இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: உங்க நண்பர்கள்ட்டேந்து நீங்க கத்துக்கிட்ட கதைகள் இருந்தா விக்னேஷ் சொல்லுங்க.
2: நான் என் நண்பர்ல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, முதல்ல என் நண்பர் பேர் வந்து நவீன். ஓகே, அவர்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா டிரஸ் அண்ட் வந்து சேலரி எப்படி மேனேஜ் பண்றது
0: அப்படின்னு. அது
2: ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ் ஆன கேர்ள். சோ அவர் வந்து முதல் டிரஸ் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு உன்னோட டிரஸ் தான் அழகு வந்து ஜட்ஜ் பண்ணும். சோ டிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன். எங்க போனாலும் இப்படி உடுத்திட்டு போ, இப்படி உடுத்திட்டு போ, ஆபீஸ்க்கு இப்படி உடுத்திட்டு போ அப்படின்னு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்ப வரைக்கும் நான் அவனுக்குதான் கால் பண்ணி கேப்பேன், நீ இதுக்கு இது ஒக்கியமா இருக்குமா நீ பாரு. என் வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்து பாப்பாரு. நான் என்னது கேக்கேன்,
1: வீட்டுக்காரர்ட்ட கேட்க மாட்டீங்க?
2: கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா அவன் சொல்லி அது பழகி போச்சுல. சோ நவீன் சொன்னா அது கரெக்டா இருக்கும், இந்த டிரஸ் கரெக்டா இருக்கும். நவீன் சொன்னா அது சூட்டபிளா இருக்கும். என்ன ஷூ போடணும் நவீன், எல்லாமே அவங்க கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு பழக்கறதுனால ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே பழகிச்சு.
1: அதாவது கணவருக்கும் பழகிச்சு இந்த விஷயம்லாம். அவருக்கு ஒரு மனசு இருக்கும்.
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அருமையான பழைய பாடல்களை இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அனைத்துலக நண்பர்கள் தினம் இன்று வந்து அனுசரிக்கப்படுகின்றது. நண்பர்கள் குறித்தும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சன்பிங்ல இருந்து நம்ம செல்வன் அழைத்திருக்கிறாரு. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய நண்பர்களை பற்றி என்ன சொல்ல போறீங்க?
1: என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அண்ணாமலை. எல்லாம் ஒரு சைல்ட் மேட், எல்லாம் ஒரே எஸ்டேட்ல இருந்தோம், எஸ்டேட் கோலக்குறவுல இருந்தோம். ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரு தான்.
0: அண்ணாமலைக்காக
1: அண்ணாமலைக்காக அந்த பறவைகள் வந்து சந்தோஷமா பறக்கணும். அதனால அது அந்த பறவை போல வாழ வேண்டும். நிச்சயம் பழைய பாடலாம் அவர் ரொம்ப விரும்பி கேட்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு தான் எனக்கு சந்தோஷம்.
0: எங்களுக்குமே மகிழ்ச்சி. நன்றி ஐயா.
1: நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இடம் ரொம்ப நாங்க ஒத்துமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

0: நம்ம மனசுக்கு நெருக்கமான பழைய பாடல்களை இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அழைக்கின்ற நேயர்கள் மற்ற நேயர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா கடந்த வாரங்களில் பேசிய நேயர்களை மீண்டும் அழைக்கும் போது மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அழைச்சி சொல்றாங்க. ஆக மற்ற நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். சிரம்பான்ல இருந்து எம் எஸ் சரவணன் அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய தோழர்கள் பத்தி பேச போறீங்களா?
1: நண்பர்கள் வந்து 1970 என்னோட கூட படிச்சவங்க எல்லாரும் எல்லாம் தோட்டப்புற இளைஞர்கள் தான். அதாவது ரன்தாவ் மாஜிர் எஸ்டேட், அப்புறம் ஜின்ராம் எஸ்டேட், இது போன்ற இடத்துல இருந்து வந்தவங்க. அதான் மிஸ்டர் மணியம், பெரியசாமி, ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் வந்து நாங்க பழைய நண்பர்கள். பாருங்க, மோட்டிவேஷன் பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இன்றைக்கு நான் கேட்க விரும்புற பாடல் வந்து ஏன் என்ற கேள்வி. ஒளிபரமர் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
0: சரி, 1000 ஒருவன் அந்த திரைப்பாடல தான் விரும்பி கேட்டிருக்கீங்க. இப்ப நண்பர்கள் பேரெல்லாம் சொன்னீங்களே, அந்த நண்பர்களுக்குள்ள இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படின்னா எதுவும் இருக்கா?
1: போனனால இப்ப டவுன்ல படிச்சோம், சிரமன்ல படிக்கும் பொழுது அந்த பயம் இருந்துச்சு பாருங்க, செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல.
0: ஆமா,
1: அது பயமா இருக்கு. நான் டவுன்ல உள்ள பயணங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கும், நாங்கள் பின்தங்கியே நிற்போம். இருந்த போதும் நாங்கள் வந்து படிப்புல வந்து சிறப்பா தான் இருந்தோம். அந்த பயம் ஒண்ணு இருக்கும், ஆனா சில சேட்டைகள் நாங்கள் செய்வோம்.
0: ஆக நண்பர்களோடு செய்த அந்த சிறு வயது நினைவுகள் எல்லாம் கூட மனசுல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து உங்களுக்காகவே ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: சீக்கிரமே இந்த தீவு சொற்கபடி ஆகிவிடும் போல இருக்கலாம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் இல்லை. நம்ம கோய்த்தாடுமைகள் மிகவும்

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அரசாங்கம் நிலத்தின் பங்கை நாட்டின் வியூக சொத்தாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி பசுமை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதையும் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்வதையும் நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் தத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். மலேசியாவின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025 5.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இஃது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.2% காட்டிலும் அதிகம் என்று மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் செயல்படுத்திய முனைப்புகள் இதற்கு பங்களித்துள்ளதாக அது மேலும் கூறியது. நேற்று சிலாங்கூர் ஹூலுலாங்காட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலியான விபத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஓட்டுநர் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த 42 வயது ஆடவர் விசாரணைக்கு உதவும் வகையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காஜாங் காவல்துறை தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 44 உட்பிரிவு 1 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. பிரான்சின் பொருளாதாரம் இவ்வாண்டு 2ஆம் காலாண்டில் புத்துயிர் பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2ஆம் பெரிய பொருளாதாரமான பிரான்ஸ் 0.2% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது முதல் காலாண்டில் 0.1% இருந்தது. இந்த வளர்ச்சிக்கு வலுவான உள்நாட்டு தேவையும் ஏற்றுமதி உயர்வும் உறுதுணையாக இருந்தன. அமெரிக்காவின் ஆதரவில் ஹோமஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 2 எண்ணெய் கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டன. தொடர்புடைய அந்த கப்பல்களுள் ஒன்றில் தீ ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈரான் புரட்சிகர காவல்படை IRGC தெரிவித்தது. விளையாட்டு. 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. வரும் சனிக்கிழமை நடைபெறும் தாய்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஹரிமா மலையா ஆட்டக்காரர் ஆண்ட்ரிக் டோஸ் சாந்தோஸ் களமிறங்க மாட்டார். அந்த முதன்மை மத்திய திடல் ஆட்டக்காரருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து தற்போது அவர் குணமடைவதில் கவனம் செலுத்தப்படுவதாக இடைக்கால தலைமை பயிற்றுநர் தன்செங்ஹோ தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்பு குரியர்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாமே. சரி, இப்போ வாங்க ராகுல் நம்பியர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்றம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

விஜயந்தனி குரலில் விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். சரி, இப்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்த்து நேரம். மின்னலகம் டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஆக இன்று ஜூலை 30 பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. சரண்குமார் நாகேந்திரன் அவர் வந்து தெலுங்கின்தல்ல இருக்கிறாரு. நேற்று வந்து அவருடைய பிறந்த நாளாம். ஆக அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்த்து சொல்லுங்க. ரிபிகா வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்டர் தமயந்தி இவங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னவர். உலகநாதன் ராமசாமி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகேஷ் வந்து ஜோ சரவணன் அவங்களுக்கு வந்து துர்கா டிவைனா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் நீங்கள் இப்போ டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்கே வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக இனிய பாடல் இதோ.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

பிரேம்குமார் வந்து எட்வின் லாரன்ஸ் அவருக்கு வந்து 39 பிறந்த நாள், இப்போவை சேர்ந்தவர், அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. குசலகுமாரி வந்து மகன் எஸ்ரி கலை செல்வம் அவருக்கு வந்து பிறந்த நாள், ஆக வாழ்த்து சொல்கின்றார்கள். காயத்ரி, சிவா, பரமேஷ், யுவா, ஐவி இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. புவனேஸ்வரி அம்மா நீலாவதிக்கு இன்று 77 பிறந்த நாள், அவங்களுக்காக பாடல் ஒன்று ஒளிபரப்பு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பத்மாவதி சந்திரன் தனக்கே பிறந்த நாள், ஆஹா இன்று வந்து பத்மாவதி சந்திரன் அவங்களுக்கே பிறந்த நாள், வாழ்த்து சொல்வீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னல் எஃப்எம் உடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்து பத்மாவதி. லிண்டா வந்து தன்னுடைய உறவினர் ஏஷ்வானி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. இப்ப வாங்க தேவன் ஏகாம்பரம் சின்மாய் கொண்டு வரும் பாடல்.

தேவநேகாம்பரன் சின்மயி பாடிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். பழனி கலை வந்து சொல்லியிருக்கிறாரு, எஸ்ட்ரோ 873 வழியாக மீண்டும் மின்னலை கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக மின்னல் எஃப்எம்ஏ 873 எஸ்ட்ரோ அலைவரிசின் வாயிலாக நீங்கள் கேட்கலாமே. சரி, வாழ்த்து நேரம் பார்த்தீங்கன்னா லோகநாதன் வாண்டியர் கோபால், 58 வயது, அவருடைய பள்ளி தோழர்கள் அலி கனி கம்போங் குவந்தான் கோலசிலங்கோல இருந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சரோஜா ஷீலா தன்னுடைய தோழி அனிதாவுக்காக வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. மின்னல் எஃப்எம் உடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனிதா. அடுத்து பாத்தீங்கன்னா July 27 கோகிலவாணி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிந்ததாம். அப்பா அம்மா சுந்தர்ராஜு மனமல்லி வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஷரண் 13 வயது பிறந்த நாள் கொண்டாட இருக்கின்றார் இன்று. அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஜோதி வந்து ஜெயந்திக்கு 60 வயது பிறந்த நாள் கொண்டாட்டமா, அவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் ஷரண் 15 வயது பூர்த்தியாகின்றது, அவருக்கும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்லாம் வந்து மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கத்துல வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றாங்க. 22 வயது பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாம் மகன். அம்மா கலைவாணி வந்து பெயர் சொல்லியிருக்காங்க, ஆனா மகன் பெயரை சொல்ல மறந்துட்டாங்க. கலைவாணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுடைய மகனுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. குஹனாக்கு வந்து இன்று பிறந்த நாள். மோகன் வேலு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஆக இன்று எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியோடு நோய் நொடி இன்றி வளமாக பிறந்தநாளை கொண்டாட எங்களுடைய வாழ்த்து.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15 மணிக்கு.

0: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, இந்த அழகிய இஸ்லாமிய வரலாறு எனும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவன் ஆதம் நபி அவர்களை படைத்ததற்கு பிறகு நடந்த பல காட்சிகளை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நபியை பற்றியும் சில விஷயங்களை அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுக்கு சொன்னான். அவர்களில் சில நபிமார்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களினுடைய அந்தஸ்துடன் ஒரு காட்சியாக காண்பித்தான். அப்படித்தான் நபி யூசுப் அவர்கள் காட்டப்பட்டார்கள். அதை சென்ற வாரங்களிலே பார்த்தோம். அன்பிற்குரிய நேயர்களே, இப்பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு காட்சியை காட்டுகின்றான் எம்பெருமான் ஆதம் நபி அவர்களுக்கு. அந்த இடத்திலே அழகே உருவெடுத்து ஒரு ஆண் அழகர் அவர்களினுடைய புருவத்தின் மத்தியிலே ஒரு பேரொளி இலங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அழகிய வதனம் கொண்ட முகம் கொண்ட ஒரு நபி அவர்கள் அழுத வண்ணம் அமர்ந்திருக்கிறார்கள். ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், ஏக இறைவனே, இவர் யார்? அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஆதமே, இவர் உம்முடைய வழியில் தோன்றப்போகின்ற ஒரு நபி, ஒரு சிறந்த திருமாமகன். இவரின் பெயர் தாவூத் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இவர் ஏன் அழுகின்றார் என்றால், இவர் அவருடைய வாழ்நாளில் வரப்போகக்கூடிய நேரத்திலே அவரிடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு சில தவறுதல்களை, ஒரு சில சருகல்களை நினைத்து அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பிற்குரிய நேயர்களே, தாவூத் நபி அவர்கள் சுலைமான் நபி அவர்களுடைய தந்தை. தாவூத் நபி அவர்களிடத்திலே இருந்த ஒரு சிறந்த பண்பு என்னவென்றால், ஒரு சிறிய கண்ணிய குறைவு ஏக இறைவனுடைய விஷயத்திலே ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களால் தாங்க முடியாது. அவர்களுடைய வாழ்விலே, இயல்பான வாழ்வில் மனித ரீதியிலான ஒரு சில சருகல்கள் ஏற்பட்ட நேரத்திலே அதை நினைத்து பல வருடங்கள் அழுதிருக்கிறார்கள். அவர்களினுடைய அந்த இனாபத் என்று சொல்லப்படக்கூடிய, தவறென்று யோசித்தால் உடனே இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய, இறைவனிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு இனாபத் அவ்வாப் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த அழகிய பண்பின் காரணத்தினால் அவர்களுக்கு பிறந்த சுலைமான் நபி அவர்களை பற்றி ஏக இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னஹு கான அவ்வாபா என்பதாக சொல்கிறான். அவருக்கு பிறந்த அவருடைய மகன், அவருடைய பண்பும் அவ்வாப். அவரும் ஏக இறைவனிடத்திலே உடனே திரும்பக்கூடியவர். சிறு சருகல்கள் ஏற்பட்டுவிட்டாலும் உடனே இறையை நினைத்து ஏக இறைவனிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுலைமான் நபியை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றான். அப்படிப்பட்ட மகனை பெற்றவர்கள் தாவூது நபி அவர்கள். ஆக அந்த தாவூது நபி அவர்களுடைய காட்சி காட்டப்படுகிறது. அப்பொழுது ஆதம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இவருடைய ஆயுள் எத்தனை காலம்? 60 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. 60 ஆண்டுகள் தானா? மிகவும் குறைவாக அல்லவா இருக்கிறது? இப்படிப்பட்ட அவ்வாப் என்ற குணம் கொண்ட இந்த இளவலுக்கு வயதை கூட்டலாமே என்பதாக ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஜஃபல் கலம், எழுதுகோல் உலர்ந்து விட்டது, இனிமேல் யாதொன்றும் எழுதுவதற்கில்லை. அன்பிற்குரிய நேயர்களே, நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல இந்த உலகத்தினுடைய முழு திட்டங்களும், இந்த உலகத்தினுடைய முழு நியதிகளும், அனைத்து மனிதர்களினுடைய படைப்பும், அனைத்து உயிரினங்களுடைய படைப்பும், எத்தனை படைக்கப்படும், எத்தனை பேர் பிறப்பார்கள், அனைவருடைய ரூஹுகள், அனைத்து பொருள்களினுடைய தன்மைகள், பலாபலன்கள் அனைத்தும் மட்டுமல்ல, அனைத்து கோலங்கள், அண்ட சராசரங்கள், அவைகள் அனைத்தும் இயங்கக்கூடிய விதிகள், பிரபஞ்ச விதிகள், அதே போல வேதியியல் விதிகள், அதே போல அறிவியல் விதிகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். பூமியிலே போடப்பட்ட ஒரு பொருள் பூமியிலே கீழே விழுகிறது, புவியீர்ப்பு விசை என்று சொல்கின்றோம். அது எப்படி ஏற்பட்டது? அது இறைவனுடைய விதி. அது எழுதப்பட்டுவிட்டது லௌஹுல் மஹ்ஃபூதிலே. ஆக இது போன்ற அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டுவிட்டது, முடிவு செய்யப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஆதம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு ஏதாவது செய்யலாமே என்பதாக. அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், ஜஃபல் கலம், எழுதுகோல் உலர்ந்து விட்டது, இனி எதுவும் எழுதுவதற்கில்லை, வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய ஆயுளிலிருந்து அவருக்கு ஏதாவது அன்பளிப்பாக கொடுப்பதென்றால் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அவ்விதமென்றால் என்னுடைய ஆயுளிலிருந்து 40 ஆண்டுகளை அவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கின்றேன் என்பதாக ஆதம் நபி அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், வானவர்களை பார்த்து, வானவர்களே, இவர் கொடுத்த வாக்கிற்கு நீங்கள்தான் சான்று என்பதாக வானவர்களை அந்த இடத்திலே சாட்சியாக ஆக்குகின்றான். அன்பிற்குரிய நேயர்களே, இது நடந்ததற்கு பிறகு உலக வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயங்கள் என்னவென்றால், ஆதம் நபி அவர்களினுடைய இறுதி நேரத்திலே அவர்களுடைய உயிரை வாங்க வரக்கூடிய நேரத்திலே இவர்களுடைய 40 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டதால், 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர்களுடைய ஹயாத், அதாவது அவர்களுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்ற செய்தி சொல்லப்படும் பொழுது, எப்படி இன்னும் எனக்கு 40 ஆண்டுகள் இருக்கின்றதே என்று ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான், ஆதமே, தாவூதை பார்த்து நீங்கள் 40 ஆண்டுகள் கொடுத்ததை மறந்து விட்டீர்களா என்பதாக. மனிதர்களுடைய தந்தையான ஆதம் அவர்கள் மறக்கிறார்கள், தந்தை மறக்கிறார், பிள்ளைகளும் மறக்கிறார்கள், மனிதன் மறக்கின்றான். மனிதனுடைய குணத்திலே ஒன்றாகிவிட்டது மறந்து விடுதல் என்பது. அன்பிற்குரிய நேயர்களே, நாம் கொடுத்த வாக்கை மறந்து விடுகின்றோம், சொன்ன சொல்லை மறந்து விடுகின்றோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அது நினைவூட்டப்பட்டால் அதை நிறைவேற்றுவது நம் கடமை. நமக்கு என்றும் ஞாபகம் இருக்கக்கூடிய நம்முடைய வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. ஏதாவது காரணத்தினால் மறந்துவிட்டிருந்தால், நினைவூட்டப்பட்டால் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். மிக குறிப்பாக இங்கே ஒரு சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். அன்பிற்குரிய நேயர்களே, பாக பிரிவினையின் பொழுது இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்கிறது. பாக பிரிவினையிலே, அதாவது இறந்துவிட்ட ஒரு மனிதனுடைய சொத்திலிருந்து பிள்ளைகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் சொத்து பிரித்து கொடுக்கும் பொழுது, ஒட்டுமொத்த சொத்திலிருந்து 1/3 அவர் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்காவது கொடுக்க சொல்லியிருந்தால், அவருடைய மரணத்திற்கு பிறகு அதை நிறைவேற்ற வேண்டும். என்ன சொல்லக்கூடாது, வாக்கு கொடுத்தவர் தான் இல்லையே, இப்ப என்ன இருக்கு என்பதாக சொல்லக்கூடாது. அவருடைய வாக்கு, அவர் உயிருடன் இருந்தாலும் அது வாக்குதான், இறந்து விட்டாலும் வாக்குதான். ஆக ஆதம் நபி அவர்கள் மறந்துவிட்டார்கள், அந்த மறதி மனிதனுக்கும் ஏற்படுகிறது. நம்முடைய வாக்கை எப்பொழுதும் நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். பிறகு அன்பிற்குரிய நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு உயிர்களினுடைய வாழ்வு, இரணம், அந்த உயிர்கள் எப்பொழுது இறக்கும், அந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், இன்பங்கள், துன்ப நிலைமைகள், இவை அனைத்தையும் அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். நிர்ணயித்து விட்டு மறுபடியும் அந்த அனைத்து ரூஹுகளையும் ஆதம் நபி அவர்களினுடைய முதுகந்தண்டினே மறுபடியும் புக வைக்கின்றான். நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் நபி ஆதம் அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியாக்கப்பட்ட இனி இறுதி நாள் வரை வரப்போகின்ற மனிதர்கள் அவர்கள் அனைவரையும் பற்றியது. இந்த மனிதர்களுடன் நடந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து ரூஹுகளையும் மறுபடியும் ஆதம் நபி அவர்களுடைய முதுகந்தண்டிலே பதிக்கின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பிறகு இவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய நேரத்திலே, அவரவர்களுடைய காலத்திலே பிறப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை தன்மை, அவர்களுடைய டிஎன்ஏ, அவர்களுக்கான பொறுப்புகள், அவர்களுக்கான சவால்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள், இதை அடிப்படையாக வைத்து வாழ்வார்கள் என்று நிர்ணயித்துவிட்டு அல்லாஹ் அவர்களை ஆதம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே பதிக்கின்றான். நேயர்களே, பிறகு என்ன நடக்கின்றது? நபி ஆதம் அவர்களை தொடர்ந்து மனித உற்பத்தி ஆரம்பமாகின்றது. ஆதம் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய உயரம் 60 இருந்தது. மனிதனுடைய இப்பொழுது வாழக்கூடிய மக்களாகிய நமக்கு 6 அடி மனிதர்கள் அதிகபட்சம். 5 இருப்பார்கள், 5.5 இருப்பார்கள், அதை விட குறைவும் இருப்பார்கள். 6 விட அதிகமாக 7 வரைக்கும் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. நம்முடைய தந்தையான ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் உயரத்தை 60 ஆக்கி வைத்திருந்தான். அன்பிற்குரிய நேயர்களே, இங்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால், அந்த ஆரம்ப நேரத்திலே உலகிற்காக படைக்கப்பட்ட ஆதம் நபி அவர்கள் இந்த உலகத்தினுடைய எந்த விதமான கருவிகளோ அல்லது இந்த உலகத்தினுடைய எந்த விதமான உதவிகளுமே இல்லாமல் முதல் மனிதனாக அவர்கள் இந்த உலகத்திலே இறங்கப் போகிறார்கள். சில காலங்களுக்கு பிறகு, இப்பொழுதல்ல. அப்பொழுது அவர்கள் மிகவும் குறைவான 6 அல்லது 7 அவர்கள் இந்த உலகத்திலே வந்திருந்தால், அவர்களுக்கான தேடலை, உணவு தேடலை, அவர்களுக்கான மற்ற தேடல்களை செய்வது மிகவும் சிரமம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கான உயரத்தை 60 வைத்திருந்தான். அதனால் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது அவர்களுக்கு லேசாக இருக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய வாரங்களிலே, பிறகு நபி அவர்களுடைய பூமிக்கு இறங்குதல், பூமியிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லுதல் போன்ற இடங்களிலே நாம் பார்ப்போம். நேயர்களே, ஆக அவர்களுடைய உயரம் 60 இருந்தது. அவர்களுடைய தலைமுடி சுருள் சுருளாக இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா விதமான ஆடை அணிகலன்களை அணிவித்து ரப்புல் ஆலமீன் வானத்திலே இருந்த எல்லா இடங்களையும் சுற்றி காண்பித்து விட்டு வருமாறு மலாயிக்கத்துமார்களுக்கு அல்லாஹ் ஏவுகின்றான். நபி அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வழங்கப்பட்டு, ஏனென்றால் இவைகள் எல்லாம் சொர்க்கத்தில் உள்ளவை, பூமியில் இன்னும் அந்த ஆடைகளோ அணிகலன்களோ கண்டுபிடிக்க கூட இல்லை. பூமி என்பது மனிதன் அந்த இடத்திற்கு வந்து அவன் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அதே ஆடை அணிகலன்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றது, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். ஆக அந்த அனைத்து ஆடை அணிகலன்கள் ஒரு மனிதன், ஒரு ஆண் அழகாக தெரிவதற்கு, தோற்ற பொலிவாக தெரிவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட உபகரணங்களை அவர்களுக்கு அணிவித்து விண்ணகம் முழுவதும் மலாயிக்கத்துமார்கள் சுற்றி காண்பிக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன்னாலான சிம்மாசனத்தில் வைத்து 7000 மலாயிக்கத்துமார்கள் முன்பாகவும் 7000 மலாயிக்கத்துமார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவாறும் அவர்களை எல்லா இடங்களிற்கும் கூட்டிச் செல்கிறார்கள். பார்க்கக்கூடிய அனைத்து வானவர்களும் வலது பக்கம் இடது பக்கம் எல்லா புறத்திலிருந்தும் மலாயிக்கத்துமார்கள் சூழ்ந்து ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். ஏனென்றால் நபி ஆதம் அவர்களை படைக்கப்பட்ட அந்த இடத்திலே எல்லா மலாயிக்கத்துமார்களும் இல்லை, எல்லா வானவர்களும் இல்லை. ஆக விண்ணுலகம் முழுக்க எல்லோரையும் சந்திக்கின்றார்கள். அன்பிற்குரிய நேயர்களே, அந்த நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், அனைத்து வானவர்களையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கு கூறுகின்றான், எல்லோருக்கும் நீங்கள் சலாம் கூறுங்கள் என்பதாக. அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அந்த பதில் தான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்குமான வாழ்த்துறை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபி அவர்கள் வானவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலாஇக்கத்துல்லாஹ், அல்லாஹுவின் மலாயிக்கத்துமார்களே, அல்லாஹுவின் வானவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வார்த்தையில் அவர்கள் சலாம் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலாஇக்கத்துல்லாஹ். இப்பொழுது வானவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்ன பதில் சொல்கிறார்களோ அதுதான் உங்களுடைய சந்ததியினருக்கான பதில், வாழ்த்துறை. வானவர்கள் கூறுகிறார்கள், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக அழகாக இந்த சலாமை மலாயிக்கத்துமார்கள் ஆதம் நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆக நேயர்களே, நபி அவர்கள் சலாம் கூறுகிறார்கள், வானவர்கள் பதில் கூறுகிறார்கள். அந்த பதிலிலே நாம் இன்று சொல்லக்கூடிய அந்த சலாத்தினுடைய முழு அம்சங்களும் அனைத்து சாராம்சங்களும் சேர்ந்து வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற மூன்று அம்சங்களும் சேர்ந்து வானவர்கள் பதிலுரைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் யாருக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும், நாம் யாருக்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் சலாமை பரிபூரணமாக சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அதே போல நாம் பதில் சொல்லும் பொழுதும் அலைக்கும் சலாம் என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளக்கூடாது, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மூன்றையும் சொன்னால் 30 நன்மைகள், ஒன்றாக சொன்னால் 10 நன்மை. ஆக முழுமையாக சொல்வோமே, நாம் பிறருக்கு வாழ்த்தும் பொழுது பரிபூர்ணமாக வாழ்த்திவிட்டு போவோமே, இறைவனிடத்திலே கேட்போமே. ஆக இந்த வாழ்த்து, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் சலாமும் உங்கள் மீது உண்டாவதாக என்ற இந்த சலாமை பரிபூர்ணமாக நாம் சொல்ல வேண்டும். ஆக நேயர்களே, இதற்கடுத்து என்ன நிகழ்வுகள் நடந்தன? ஆதம் நபி அவர்கள் யாரையெல்லாம் பார்த்தார்கள்? விண்ணுலகத்திலே சுற்றினார்களே, என்ன காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டன என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த மார்க்க விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரேசா லசாரோ. வாழ்க்கை 1 நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் 1 நிமிடத்தில் எடுக்கும் முடிவுதான் வாழ்க்கையை மாற்றி விடுகின்றது. ஆக எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் யோசித்து நிதானமாக செயல்படுவோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மியான்மரைச் சேர்ந்த 5000 ரோஹிங்யா அகதிகளை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு தயாராகும் வகையில் அகதிகளை அடையாளம் காணுதல், ஆவணப்படுத்துதல் உட்பட பரிசோதித்தல் போன்ற பணிகளை உள்துறை அமைச்சு தொடங்கியுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்யான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ரோஹிங்யாக்களை மியான்மர் அரசாங்கம் திரும்பப் பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. புறநகர் இலக்கவியல் தொழில் முனைவோர் திட்டத்தில் பங்கேற்ற 1005 பேரில் 48 விழுக்காட்டினர், அதாவது 490 பேர் இளையோர் என புறநகர் வட்டார மேம்பாட்டு துணையமைச்சர் டாக்டர் ரூபியா வாங் தெரிவித்துள்ளார். 15 முதல் 40 வயதுடையோர் இதில் பங்கேற்றது இலக்கவியல் பொருளாதாரம் மூலம் புறநகரிலே வருமானம் ஈட்டும் அந்த சமூகத்தினரின் ஆர்வத்தை காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் திறன் பெற்ற மனித மூலதன மேம்பாடு சரவாக்கில் அவசியம் என மாநில முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி தொன் ஓபிங் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார காலநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான திறனையும் போட்டித்தன்மையையும் சரவாக் கொண்டிருக்க அது முக்கியமானதாக கருதப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேற்காசியா முழுவதும் மோதல்கள் தீவிரமடைந்திருந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சு நீடிப்பதாக அந்த இரு நாடுகளுக்கு இடையில் தூதராக செயல்படும் பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியது. குறிப்பாக ஹோமஸ் நீரிணை விவகாரமும் பதற்றத்தை தணிப்பதும் தொடர்பாக பேச்சு நடைபெறுகிறது என்று வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் தாஹிர் அன்ராபி தெரிவித்தார். ஆஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தில் முதன்முறையாக H5N1 பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. மெல்பர்னுக்கு மேற்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்ட்லண்ட் கடலோர நகரத்திற்கு அருகே காணப்பட்ட கடற்பறவையில் இந்த தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதாக விக்டோரியா வேளாண் துறை தெரிவித்துள்ளது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இடைத்தூக்கும் பிரிவில் 5 தங்கம் 1 வெண்கல பதக்கத்தையும் வென்ற மலேசியாவின் வெற்றி உள்ளூர் பயிற்றுநர்கள் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டாளர்களை உருவாக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கிறது. விளையாட்டாளர்கள் தங்களின் உச்சபட்ச திறனை வெளிப்படுத்துவதை உறுதி செய்வதில் தேசிய அணியின் கடப்பாடு இந்த வெற்றிக்கு பங்களித்துள்ளதாக மலேசிய எடைத்தூக்கும் கூட்டமைப்பு PABM தலைவர் டத்து ஆயூப் ரஹ்மான் பெருமிதம் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரத்தின் மென்மையான தென்றலோடு மலர்ந்து விட்டது. தீரா இசை முடிவில்லா மீட்டுகளும், மறக்க முடியாத நினைவுகளும், மனதை தொட்ட பாடல்களும் சங்கமிக்கும் இனிய நேரம் தாங்க இது. உங்கள் இதய துடிப்புக்கு இசையாகவும் நாங்கள் இருப்போம், அதை எந்த மாற்றமும் கிடையாது. வாங்க இசையோடு இணைவோம், நினைவுகளை மீட்டெடுப்போம், மனதை நிம்மதியாகவும் இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ.
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலசா.

ரேகா குரலில் ஒலித்த பாடல் தான் அது, பூவே. இந்த பாடலுக்கும் இன்று மாலை 6 மணிக்கு மேல் நாம கேட்க போகும் பாடலுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னன்னு அப்புறம் நீங்க கேட்டா மட்டும் தான் தெரியும். சரி, இப்போ நீங்க பாட தயாரா இருக்கீங்கன்னா என்ன செய்யணும், அழைக்க தொடங்கலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து நீங்க இப்போ தாராளமா பாடலாம். ஒவ்வொரு வாரமும் அழைத்து முயற்சி செய்யறீங்க, ஆனா ஒரு சிலர் முயற்சி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க. நன்கு தெரிந்த பாடல் தான், ஆனா திடீர்னு ஒளிபரப்பாகும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குலாம் சொல்றீங்க. அதனால இன்றைய பாடல் வந்து சுலபமா எளிமையா கேட்ட உடனே நீங்க பாடுற அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கு அந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது, சரியா?

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01909712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் தாத்துஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி. புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 01909712919.

இந்த மாதிரி நீங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்களுடைய இதயம் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதாங்க எங்களுக்கு வேணும். சரி, தீரா இசையில் நீங்க அழைத்து பாடலாம்னு சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அழைச்சிங்க. என்ன அப்படின்னா, பயணத்திலிருந்து அழைக்கும் போது சத்தம் அதிகமாக இருக்குது, நீங்க பேசுறது விளங்கல, ஆனா உங்களுடைய அந்த அன்பு ஆர்வத்திற்கு நாங்கள் வணங்குகின்றோம். அன்பிற்கு நன்றிங்க. வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி ஓய்வா இருக்கும் போது சத்தமில்லாத இடத்துலேருந்து நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா உங்கள் குரல் வானொலியில் அப்படி இனிமையாக ஒழிக்கும், அவ்வளோதான்.

0: வணக்கம் மின்னலில்
1: உங்க நண்பர்கள்ட்ட நீங்க கத்துக்கிட்ட கதைகள் இருந்தா விக்னேய சொல்லுங்க.
2: நான் என் நட்புல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, முதல் என் நண்பர் பேர் வந்து நவீன். ஓகே, அவகிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா டிரஸ் அண்ட் வந்து சேலரி எப்படி மேனேஜ் பண்றது
0: அப்படின்னு. அது ரெண்டும்
2: ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ் ஆன கேர்ள். சோ அவர் வந்து முதல் டிரஸ் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு உன்னோட டிரஸ் தான் அழகு வந்து ஜட்ஜ் பண்ணும். சோ டிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன். எங்க போனாலும் இப்படி உடுத்திட்டு போ, இப்படி உடுத்திட்டு போ, ஆபீஸ்க்கு இப்படி உடுத்திட்டு போ அப்படின்னு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு தான் கால் பண்ணி கேப்பேன், நீ இதுக்கு இது ஓகேவா இருக்குமா நீ பாரு. என் வீட்டுக்கார பக்கத்துல பாப்பாரு, நான் என்னதுக்கு
1: இருக்கேன். வீட்டுக்காரட்ட கேட்க மாட்டீங்க?
2: கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் சொல்லி சொல்லி அது பழகி போச்சுல. சோ நவீன் சொன்னா அது கரெக்டா இருக்கும், இந்த டிரஸ் கரெக்டா இருக்கும். நவீன் சொன்னா அது சூட்டபிளா இருக்கும். என்ன ஷூ போடணும் நவீன் எல்லாமே அவங்க கிட்ட தான் நான் கேட்டு கேட்டு பழகறதுனால ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே பழகிடுச்சு.
1: அதாவது கணவருக்கும் பழகிடுச்சு இந்த விஷயம்.
2: அவருக்கு
1: ஒரு மனசு இருக்கும்.
3: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலம் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01392292659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
4: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5th 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். திரும்பிக்க சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
5: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: பூங்காவனம் அப்படிதான் நினைக்கிறேன்.
1: பூங்காவனமா? பூங்காவனம்
0: பூங்கா தான் பூங்காவனமோ?
1: எப்படி இப்படி எல்லாம் வசந்தி? சாந்தி நீங்க பாட தயாரா?
2: தயார்.
3: உன்னை காணும் சபலம் வரக்கூடும்,
0: நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்கும் கை தென்றல் முள்ளாகும்.
1: அப்புறம்
0: கண்ணேயின் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும்,
1: முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும்.
2: சரியாம்மா,
1: நீங்க எப்படி பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க?
2: சரியா தான் பாடணும் நினைக்கிறேன்.
1: எப்படி இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, எவ்வளவு சரியா பாடிருக்கீங்கன்னு இப்போ அந்த பாடல ஒளிபரப்பு செய்யறோம், கேளுங்க.
2: ஓகே.

அம்மா எப்படி வசந்தியும் சாந்தியும் அழைத்து முயற்சி செய்தாங்க, நீங்க அழைத்து முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அழைக்கலாம். சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு இது தீரா இசை.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: வணக்கம், நான் செஃப் மனன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்க பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
5: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: சித்ரா பாடுறதுக்கு தயாரா?
1: தயாரா இருக்கேன்.
0: ஏன் குரல் உள்ளுக்கு போயிடுச்சு?
1: கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிற சளி பிடிச்சு.
0: என்ன சித்ரா இது, குடிங்க குடிங்க சீக்கிரம் தண்ணீரை
1: சொல்லுங்க.
0: இதெல்லாம் நான் சொல்றேன்னு அவளை உருவி எடுத்துக்கிறது, அழைச்சிட்டு பிறகு தண்ணி அருந்தலாம் அப்படின்னு. சரி, தண்ணீர்லாம் அருந்தியாச்சா? குரல் நல்லா இருக்கா?
1: இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்றேன்.
0: அப்படிங்கப்பா. சரி, உங்களுக்கான பாடல் இதுதான்.

0: அரங்கு ஏறணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு சொந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று.
1: எப்படி
0: ரொம்ப பிடிச்சது?
1: சரி பரவாயில்ல, ஏதோ அனுமதி எல்லாம் கேட்டு குரல் எல்லாம் சரி செய்து தண்ணீர் அருந்தி மிக சரியா பாடி இருக்கீங்க, குரலை பாத்துக்குங்க சரியா.
0: நன்றி நன்றி
1: நன்றி.

0: எங்கள் தீர்ப்பு.
1: லிங்கம்ஸ்
2: மலேசியாவின் வர்த்தக செயல்திறன் 3.1 trillion ரிங்கேட்டை எட்டியுள்ளது. நிலத்தின் பங்கை நாட்டின் வியூக சொத்தாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கடந்த ஆண்டில் நாட்டின் வர்த்தக அடைவு நிலை வலுவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டாசம் தெரிவித்துள்ளது. அதன் செயல்திறன் 6.3 விழுக்காடு அல்லது 182.4 billion ரிங்கேட் அதிகரித்து 3.1 trillion ரிங்கேட்டை எட்டியுள்ளதாக டாசம் கூறியது. 2024 ஒப்பிடுகையில் இது 12.8 விழுக்காடு அல்லது 156.8 billion ரிங்கேட் அதிகமாகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஏற்றுமதியின் மதிப்பு 6.6 விழுக்காடு அதிகரித்து 1.6 trillion ரிங்கேட்டுக்கு உயர்வு கண்டுள்ள நிலையில், இறக்குமதியின் மதிப்பு 19 விழுக்காடு அதிகரித்து 352.8 billion ரிங்கேட்டாக பதிவு செய்யப்பட்டதாக டாசம் தெரிவித்தது. அரசாங்கம் நிலத்தின் பங்கை நாட்டின் வியூக சொத்தாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி பசுமை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதையும் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்வதையும் நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆதர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். நீடித்த அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிலத்தை நிர்வகிப்பதன் மூலம் இது செயல்படுத்தப்படுகிறது. மேம்பாட்டுக்கான சொத்தாக மட்டும் நிலம் இருக்க முடியாது. மாறாக இயற்கையை அடிப்படையாக கொண்ட தீர்வுகள் மூலம் கரிம வரவை உருவாக்குவதில் அது முக்கிய பங்காற்றுகிறது என்று அவர் மேலும் கூறினார். மியான்மரைச் சேர்ந்த 5,000 ரோஹிங்யா அகதிகளை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு தயாராகும் வகையில் அகதிகளை அடையாளம் காணுதல், ஆவணப்படுத்துதல் உட்பட பரிசோதித்தல் போன்ற பணிகளை உள்துறை அமைச்சர் தொடங்கியுள்ளது. தற்போது மலேசியாவில் உள்ள ரோஹிங்யா அகதிகளை மியான்மர் அரசாங்கம் திரும்ப பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்யான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அகதிகள் பதிவு ஆவணம் வாயிலாக இச்செயல்முறை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். வட்டார வர்த்தகத்தை பாதிக்கும் வரியற்ற தடைகளை எதிர்கொள்வதில் ஆசியான் நிலையில் பல்வேறு வழிமுறைகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும். அவற்றுள் ஆசியான் நாடுகளுக்கிடையிலான பொருள்கள் வர்த்தக உடன்படிக்கை மூலம் கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவதும் அடங்கும் என்று முதலீடு வணிக தொழில் துணையமைச்சர் சிம் ஜீசின் தெரிவித்தார். கட்டுப்பாடற்ற சில வழிமுறைகள் இருந்தபோதிலும் அவற்றின் செயலாக்கம் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளது. மேலும் கலந்துரையாடலை வலுப்படுத்தியுள்ளதோடு விரைவான வணிகத்திற்கு உகந்த தீர்வுகளையும் வழங்கியுள்ளது என்று அவர் விளக்கினார். இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக குறைந்த அளவிலான தன்னிறைவு விகிதம் SSR இன்னும் பதிவு செய்து வரும் வேளாண் உணவுப் பொருள்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாட்டிற்கு தேவையான கால்நடை வளர்ப்புக்கான உள்ளீடுகள் தொடர்ந்து பாதுகாப்பான முறையில் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக சோளம் உள்ளிட்ட உற்பத்தி அதிகரிப்புக்கு வாய்ப்புள்ள முக்கிய பொருள்களுக்கு அரசாங்கம் தற்போது முன்னுரிமை அளித்து வருவதாக துணையமைச்சர் டத்து சான் ஃபுங்ஹின் தெரிவித்துள்ளார். புறநகர் இலக்கவியல் தொழில் முனைவோர் திட்டத்தில் பங்கேற்ற 1,005 48 விழுக்காட்டினர், அதாவது 490 இளையோர் என புறநகர் வட்டார மேம்பாட்டு துணையமைச்சர் டத்தோ ரூபியா வாங் தெரிவித்துள்ளார். 15-40 இதில் பங்கேற்றது இலக்கவியல் பொருளாதாரம் மூலம் புறநகரிலே வருமானம் ஈட்டும் அந்த சமூகத்தினரின் ஆர்வத்தை காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு சந்தைப்படுத்துதல், நிதி, நிர்வாகம் ஆகியவற்றை உட்படுத்திய இரு முதன்மை திட்டங்களுக்காக அமைச்சர் 777,600 ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு ஜூன் வரையில் சமூக நலத்துறை ஜே கே எம்இல் 850,000 உடற்பேறு குறைந்தோர் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களுள் 93,000 பேர் மதியிருக்க பாதிப்புக்குள்ளானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர் எண்ணிக்கை அரசாங்கம் அத்தரப்பினருக்கான தொடக்கக்கட்ட முன்னேற்பாடுகள், கல்வி உள்ளிட்ட திறன் பயிற்சி ஆகிய பல்வேறு முயற்சிகளை வலுப்படுத்த வித்திட்டுள்ளது என மகளிர் குடும்ப சமூக நல மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹோயிங் கூறினார். இதனையடுத்து இவ்வாண்டு தொடங்கி மதியிருக்கம் கொண்ட ஒவ்வொரு சிறாருக்கும் ஒருமுறை வழங்கப்படும் நிதி உதவியாக 1,000 ரிங்கிட் விநியோகிக்கப்படுகிறது. இத்தொகை அவர்களின் கல்விக்கு சிகிச்சைக்கும் துணை புரிவதாக லிம் ஹூயிங் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் திறன் பெற்ற மனித மூலதன மேம்பாடு சரவாக்கில் அவசியம் என மாநில முதல்வர் தான்ஸ்ரீ அபங்ஜாரி துன் ஓபெங் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார காலநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான திறனையும் போட்டித்தன்மையையும் சரவாக் கொண்டிருக்க அது முக்கியமானதாக கருதப்படுவதாக அவர் கூறியுள்ளார். வனம், நீர்வளம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நிலத்தடி வளம் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் நிறைந்த மாநிலம் சரவாக். இருப்பினும் அறிவார்ந்த புதிய தொழில்நுட்ப திறனுடைய தலைமுறையை உருவாக்குவதிலேயே மாநிலத்தின் வெற்றி அடங்கியுள்ளது என அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
1: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
2: இந்தியா மேற்கு வங்க பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச உணவு திட்டத்தில் மீண்டும் முட்டை இணைக்கப்பட்டுள்ளது. பிஜேபி கட்சி கடந்த மாதம் முட்டைக்கு பதிலாக காய்கறிகளை வழங்க எடுத்திருந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. வறிய நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த சிறாரின் முக்கிய புரதச்சத்தாக முட்டை விளங்குவதாக ஆசிரியர்களும் பெற்றோரும் உணவியல் வல்லுநரும் விவாதித்தனர். பள்ளி மாணவர்களை சைவ உணவு உண்பவர்களாக மாற்ற அரசாங்கம் முயல்வதாக விவாதங்கள் வெடித்தன. இதனிடையே ஆகஸ்ட் தொடங்கி பள்ளி மாணவர்களுக்கு முட்டைகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவித்துள்ளார். ஜப்பான் அரசாங்கம் நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்பை 1.3 0.9 குறைத்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இயற்கை வளங்கள் குறைவாக உள்ள அந்த சூரிய உதய நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற இடரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய கணிப்பின்படி அமெரிக்க டாலருக்கு எதிரான எண்ணின் மதிப்பு 161.4 இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஜனவரியில் வெளியிடப்பட்ட 155.2 என்ற முந்தைய கணிப்பை காட்டிலும் எண்ணின் மதிப்பு மேலும் குறையும் என்பதை குறிக்கிறது. ஸ்பெயின் மேட்ரிட் அருகே உள்ள பகுதிகளில் காட்டுத்தீ பரவுவது நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரவு நேர வானிலை அப்பகுதியின் வெப்பநிலை குறைய ஏதுவாக இருந்த வேளை கடந்த சில நாள்களாக காட்டுத்தீ பரவல் ஏதும் பதிவாகவில்லை. இதனுடன் தற்போது சுமார் 1,000 பேர் மட்டுமே வெளியேற்றப்பட்டுள்ளனர். இருப்பினும் தொடரும் வெப்ப அலையை தொடர்ந்து மேட்ரிட்டின் வடபகுதிகளில் காட்டுத்தீ பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தலைநகரிலிருந்து 60 தொலைவில் உள்ள சான்ஹுவான் நீர்த்தேக்க பகுதி தற்போது காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதியாக திகழ்கிறது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ணத்தில் தென்கொரிய அணி குழு நிலையிலிருந்து முன்னேற தவறியதற்கு தாம் முழு பொறுப்பேற்பதாக அதன் முன்னாள் பயிற்றுநர் ஹாங் மியோங்போ கூறியுள்ளார். தேசிய அணியின் தோல்வியைத் தொடர்ந்து ஹாங் பதவியிலிருந்து விலகினார். எனினும் தென்கொரிய கார்பந்து சங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்த நாடாளுமன்றத்தின் விளையாட்டு பண்பாட்டு செயற்குழு விசாரணையில் இன்று அவர் கலந்து கொண்டார். 2024 அவரது நியமனத்திற்கு வழிவகுத்த பாரபட்சமான அணுகுமுறை குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இன்று விசாரிக்கப்பட்டது. பயர்ன் முனிக் தற்காப்பாட்டக்காரர் கிம் மின் ஜேயையும் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் மத்திய திடல் ஆட்டக்காரர் லீ காங் இன்னையும் உள்ளடக்கிய தென்கொரிய அணி மீது உயர் நம்பிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மலேசியாவின் வர்த்தக செயல்திறன் 3.1 trillion ரிங்கேட்டை எட்டியுள்ளது. நிலத்தின் பங்கை நாட்டின் வியூகச்சொத்தாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு, மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். மாலை வானம் நிறம் மாறலாங்க, மனிதர் வாழ்வு கூட திசை மாறலாம், ஆனா மனதை தொட்ட இசையின் நினைவு மட்டும் என்றுமே மாறுவதில்லை. இனிய மாலையோடு தொடர்கின்றது தீரா இசை. உங்கள் மாலையை இனிமையாக்க, உங்கள் மனதை இலகுவாக்க இன்னும் நிறைய கானங்களை அனுப்பி வைக்கின்றோம்.

0: வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் சாலை விபத்து ஏற்பட்டுவிட்ட பிறகு இரண்டு தரப்பினர், அதாவது யாரால அந்த சாலை விபத்து ஏற்பட்டது, யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க இருவருமே எப்படி சட்ட ரீதியாக சட்டத்தை அணுகலாம் என்பது குறித்து வழக்கறிஞர் விளக்குகிறார்.
1: வணக்கம். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஹிட் அண்ட் ரன் அல்லது நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு சாலை விபத்து, அந்த சாலை விபத்து வந்து கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பாதிக்கப்படுறவங்களும் இருக்கட்டும், அல்லது அதை செய்தவர்களாக இருக்கட்டும், குற்றவாளியாக இருக்கட்டும், அந்த விஷயத்த பண்ணவங்களும் சரி, அவங்கவுங்களோட உரிமைகள் சட்ட ரீதியா அவங்கவுங்களோட உரிமைகள் என்ன அப்படின்றத அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆகவே பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான் உரிமை, அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு சட்ட ரீதியா. அதை செய்தவர்கள் அந்த விஷயங்கள் போயிட்டு ஒருத்தர் போய் ஒருத்தர் இன்னொருத்தர் மோதிட்டாரு, அந்த மோதினவருக்கு வந்து உரிமை கிடையாது சட்ட ரீதியா அப்படின்றது இல்லை, அது தவறான கருத்து. சில என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ அவர் வந்து என்ன மோதிட்டாரு, எனக்கு ஒன்றுதான் உரிமை இருக்கு சட்ட ரீதியா, நீதிமன்றத்துக்கு போனா நான் மட்டும் தான் வழக்கு தொடுக்க முடியும், எனக்கு மட்டும்தான் முழுமையான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல, எனக்கு சாதகமா கிடைக்கும்ன்றது முடிவு எடுத்துருவாங்க நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்னாடி. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த ஒரு விபத்து நடக்குதுன்னா, பொதுவா ஒரு சாலை விபத்து நடக்குதுன்னா, அந்த விபத்து உண்மையிலே விபத்து எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, அதுல வந்து காரணங்கள், அதுல வந்து ஏதாவது நோக்கம் இருக்குதா, உள்நோக்கம் இருக்குதா, அது நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் நீதிமன்றம். ஆகவே நீதிமன்றத்துல சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு தான் இறுதியானது தவிர, நாமளே ஒரு தீர்ப்பை என்னைக்குமே எடுத்துக்க கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குன்ற ஒரு கருத்திலையும் நம்ம இருக்க கூடாது, அதை நம்ம பரப்பவும் கூடாது பிறருக்கு. ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது ஓகே, இருவருக்குமே சம உரிமை உண்டு, நீதிமன்றத்தில் அவங்க இருவருமே வந்து வாதாட முடியும், போராட முடியும் அவர்களுக்கான நீதி. ஆகவே ஒவ்வொருத்தரும் சட்ட ரீதியாக அவர் அவருடைய உரிமைகள் என்ன, எப்படி வந்து அந்த உரிமையை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும், அதற்கு ஒரு சரியான முறையான ஒரு வழக்கறிஞரை நாடி அவர்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. அதை விடுத்து சிலர் வந்து நானே போய் கூகுள்ல பார்த்தேன், சாட் ஜிபிடியில பார்த்தேன், இதுல வந்து இப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு அப்படின்னா இது நமக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்ற தவறான கருத்துக்கு வந்துடக்கூடாது. ஒரு முறைப்படி ஒரு சட்ட ஆலோசகர், முறைப்படி ஒரு வழக்கறிஞர் சந்தித்து அவர்களோட உரிமைகளை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.

மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 9 1 9.

0: தேடும்
1: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவும் உங்கள் வாழ்வு செய்யும்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாஃபம்.

0: ராஜேஷ் குரலில் ஒழித்த பாடல் தாங்க அது. நம்ம அவர்கள் நிறைய வியாபாரம் செய்து வாழ்க்கையில முன்னேறி வராங்க. குறிப்பாக இது போன்ற வியாபாரங்களில் இருக்கும் வியாபார வாய்ப்பை அவர்கள் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறாங்களே. இப்ப உணவு வகைகள் விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது சமையல்ல இஞ்சி சேர்க்காதவர்கள் இருக்கவே முடியாதுங்க. இந்த இஞ்சியின் மருத்துவ நலன்கள் பயன்கள் இதையெல்லாம் தாண்டி இதிலும் விவசாயத்தை இதிலும் ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம் என்று மிக நம்பிக்கையோடு ஆரம்பித்து இன்று வெற்றிகரமாக விஆர்ஜே அக்ரோ இண்டஸ்ட்ரியை நடத்தி வருகின்றார் அதன் உரிமையாளர் ஜெகதீஷ். இஞ்சி வியாபாரமா புதுமையா இருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க கேட்கலாம். இந்த வியாபாரத்தை இவர் எப்படி வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகின்றார் என்று.
1: வணக்கம், என் பேரு ஜெகதீஷ் பேரா பங்களங்குள்ள இருந்து பேசுறேன். இஞ்சி பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா யங் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. யங் ஜிஞ்சர் வந்து ஒரு 4.5 மாசம் 5 மாசத்துல ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். டார்கெட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட். அப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து ஃபெட்டிகேஷன்ல செய்யறோம் பாலிபேக்ல. அதுக்கப்புறம் வந்து வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து ஈல்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். விவசாயத்துல ஏன் ஆர்வம் வந்துச்சுன்னா உருவாக்குனது வந்து எங்க அப்பா. சோ அவர் வந்து டொரியான் ஃபார்மிங்ல உருவாக்கி அதுக்கப்புறம் நான் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். இஞ்சி வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஊழு பெறால யாருமே செய்யல. சோ யாரோ செய்யாத ஒரு க்ராப்னாலும் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஒரு ஆசை. இஞ்சியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அது வந்து என்டி இன்ஃபிளமேட்டரி. அது ஒரு வகையில வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா இஞ்சி வந்து வெளியில இருந்து இம்போர்ட் தான் பண்றோம், தாய்லாந்து அப்புறம் சைனாலேந்து. சோ நம்ம நாட்டுல நம்மளே அது உற்பத்தி பண்ணும் போது நம்ம கண்டிப்பா அந்த இம்போர்ட் பண்ற காஸ்டிங்க குறைக்கலாம். ஒன்னொன்னு நம்மளோட லோக்கல் யங் ஜிஞ்சர் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுனால வந்து அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் லோக்கல் மார்க்கெட்டுக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா பினாங், அதுக்கப்புறம் ஸ்லாங்கோ மார்க்கெட் இருக்கு. விற்பனை பண்ணோம் இல்ல யங் ஜிஞ்சர் வந்து ஃப்ரெஷ்ஷா வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட போன் நம்பர் வந்து 0194757242. டிக்டாக் சோசியல் மீடியால வந்து என்னோட கம்பெனி பேர் இருக்கும் விஆர்ஜே அக்ரோ இண்டஸ்ட்ரி, அதுல பாக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னலுக்கும் என்னோட கிளைண்ட் என்னோட கஸ்டமருக்கு அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி.

ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி, புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீராயசையில் தொடர்வது நம்முடைய விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs eTuition நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குநர்கள் கவ்யா மற்றும் தினேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க?
1: நலம். உங்களுடைய குரலை கேட்டோன்னு ஒரு உற்சாகம் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல, ஆனா வந்துருது.
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: காற்றாலைகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரி, ஒவ்வொரு வாரமும் கவியா நீங்க நற்செய்தியோட வந்திருப்பீங்க. ஒன்று இரண்டு இருக்கும் கைவசம். இன்று எத்தனை நற்செய்திகள் உங்க பக்கம் இருக்கு?
3: நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய ஷேரிங்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் ரெண்டு ஷேரிங் சொல்றோம் விரும்புறேன். ஓகே, முத வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் வந்து ஏதோ எவ்வளோ மெத்தட் ட்ரை பண்ணி என்ன தான் செய்ய தெரியாமல், சரி நம்மளை பற்றி கேள்விப்பட்டோன்னு அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, கண்டிப்பாக பையன் படிக்க மாட்டான், ஓகே எதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டோன்னே அந்த பையனுக்கு வந்து ஒரே மாதம்தான் இந்த பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். ரொம்ப பிடிச்சி போய் அம்மா எனக்கு இந்த டியூஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இப்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு.
1: பாருங்க, அந்த ஆர்வத்தை உண்டு பண்றீங்கன்றது. அதுதான் இந்த MyNabs eTuition அப்படின்னு சொல்லும் போது செயற்கை நுண்ணறிவோடு சேர்ந்து மாணவர்களுக்கு கல்வியை வந்து பிடிக்கிறது மட்டும் இல்ல, அதை காதலிக்க கொடுக்கற அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து அமைச்சு கொடுத்திருக்கீங்க இல்லையா? பாருங்க, ஒரே மாதத்துல அவருக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா இப்ப அவரையே நம்ம கட்டாயப்படுத்தி எழுந்திருக்க வச்சா தானே?
3: ஆமா, இல்ல என்னன்னா அவங்க வந்து போதும்பா நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்து இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லம்மா இதை முடிச்சிடுறேன் இதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரிசா,
1: அந்த திருப்தி நமக்கு போதுமே. ஏன்னா ஒரு கல்வி திட்டம் மாணவர்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் மாணவர்களுக்கான அழகு. ஒருவேளை உங்க குழந்தைகளும் இது மாதிரி சொல்லணும், அவங்களுமே கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் 0100972719 என்ற எண்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப் செய்யலாம். அடுத்ததாக என்ன நற்செய்தி கவ்யா?
3: அதாவது நிறைய இப்ப வந்து எல்லாம் ரிப்போர்ட் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, வந்து நிறைய ஷேரிங் வந்து அப்ப இதுல ஒரு பேரண்ட் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க போது. என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கோப் பண்றாங்க அப்படின்னு கேட்க போது எல்லாம் பேசிட்டு இருக்க போது அந்த பேரண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டியூஷன்ல சொல்லி கொடுக்கறாங்கம்மா, அந்த பிள்ளை சொல்றாங்களா அந்த அம்மா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட, ஓகே இந்த டியூஷன்ல சொல்லி கொடுக்கறாங்கம்மா, அந்த சொல்லி கொடுக்கறது வந்து எனக்கு புரியுதுமா, அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு.
2: இவ்வளவு ஆழமான ஒரு பதிவு வைக்கலாம்.
1: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தான தெரியும்.
3: ஆமா, ஒரு ஒரு ஒரு பையன் ஒரு பேரண்ட் கிட்ட சொல்லி அந்த பேரண்ட் எங்க கிட்ட சொல்ல போது, அப்பா நம்ம வேலையை கரெக்டா பண்றோம்ப்பா.
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்போ நம்ம எவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் மாணவர்களுக்கு புரியல அப்படின்னா அது அடுத்த கட்ட போக முடியாது. ஆனா இங்க சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு புரியுது அப்படின்றது, அதுதான் MyNabs eTuition உடைய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி கல்வி திட்டத்தோடு சேர்ந்து நல்ல பேச்சாற்றல் வந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஐகோனா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப ஐகோன் பிச்சாரா இதுவும் ஓடிக்கொண்டு இருக்கின்றது இல்லையா? இதனுடைய இந்த இறுதி போட்டி அதை பற்றி சொல்லுங்க கவ்யா.
3: அதாவது நம்ம பாத்தீங்கன்னா ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நம்ம ஐகோன் பிச்சாரா, இந்த ஐகோன் பிச்சாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரிதா அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் இன் பஹாசம் லைவ், ஓகே ஃபார் எஸ்ஜிகிடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் 1 until 6 இருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு போட்டி வச்சிருந்தோம். இந்த போட்டியில 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 6000 ஸ்டூடெண்ட்ஸ்ல தஹாப் சத்து அதாவது ஸ்டாண்டர்ட் 1 until 3 வந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனலிஸ்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தஹாப் டூவாலையும் 14. இது எப்போ வந்து ஃபைனல் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் 15. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா திரேசா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த போட்டினால் வந்து பிள்ளைங்க பிஎம் படிக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்து வைக்கிறாங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த பேச விதம் இது எல்லாமே வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப சொல்ல போது ஓகே நம்ம எதுக்காக செஞ்சோம்
1: அதுதான் ஒரு மொழியோட ஆளுமை வேணும் அப்படின்னா நிறைய வாசிக்கணும். இப்ப போட்டியில வெற்றி பெறணும்னா அடிப்படையில அவங்களுக்கு மொழி தெரிஞ்சிருக்கும், அப்ப அவங்க தேசிய மொழியை படித்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம், அது உதவி இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஐகோன் பிச்சாரா வந்து ஒரு மிக சிறந்த வெற்றியாளர்களை தான் கொடுக்க போகுது இல்லையா?
2: கண்டிப்பா.
1: அந்த வெற்றியாளர்களுக்காக நாங்களுமே காத்திருக்கின்றோம்.
2: அவங்க போட்ட முயற்சிகளுக்கும் ரொம்ப ஒரு பெரிய பலன் காத்துக்கிட்டு இருக்கு. ஏனா பாத்தீங்கன்னா வினரோட பிரைஸ் வந்து தஹப் டுவாவோட வந்து 5000 வெள்ளி திரேசா, 5000 வெள்ளி ஃபர்ஸ்ட் பிரைஸ். அண்ட் தஹப் சத்து அதாவது ஸ்டாண்டர்ட் 1 2 3 ஓட தஹப் வந்து பாத்தீங்கன்னா 2500 வெள்ளி.
1: ஆக இது மாணவர்களுக்கு வந்து அந்த மொழியோடு சேர்த்து அவங்களுடைய சேமிப்பு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதையுமே வந்து கட்டாயம் நம்ம விதைத்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காக அதையுமே கொடுக்கறீங்க. உங்களுடைய குழந்தைகள் இதையெல்லாம் பெறணும் நீங்க நினைத்தீங்கன்னா சுழியம் 3 சுழியம் 9 சுழியம் 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். இந்த மைனட்ஸ் இ டியூஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கற்றல் முறை தான் மாணவர்களை ஈர்த்திருக்கு, மாணவர்கள் மட்டும் கிடையாது பெற்றோர்களையும் ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. இந்த ஃபன் லேர்னிங் பற்றி சொல்லுங்க தினேஷ்.
2: கண்டிப்பா திரேசா, இப்ப கவியா சொன்ன மாதிரி அதாவது இன்னைக்கு இ டியூஷனோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ காம்பினேஷன் ஹைபிரிட் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து ரியல் டீச்சர்ஸ் அதாவது உண்மையான குரு குரு பக்கார் வந்து பாடங்களை சிறப்பான முறையில கத்துக் கொடுக்குறாங்க. ஓகே, அதுதான் இப்போ அந்த ஸ்டூடெண்டோட டெஸ்டிமோனியா ஆக்சுவலா. ஓகே, அதை தாண்டி மாணவர்கள் வந்து இன்னும் எளிமையா படிக்கிறதுக்கு நம்ம ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அதாவது ஏஐ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அது கூட சேர்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, அப்ப அந்த ஏஐ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல ஒன் ஆஃப் த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா
1: அடிப்படையில சோர்வு இல்லாம மகிழ்ச்சியா படிக்கணும்.
2: கண்டிப்பா
1: அதுதான் வேணும்.
2: அதுதான் ஃபன் லேர்னிங். படிப்பு வந்து ஃபன்னா இருக்கணும்.
1: ஆமா, எஸ். அதே நேரத்துல சாதிக்கணும் அப்படின்றத நிறைய சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனம் சுழியம் 3 சுழியம் 9 சுழியம் 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு உடனடியாக நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். பாடலுக்கு பின் சந்திக்கலாம்.

0: கண்டிப்பா இருக்கவே கூடாது. நீங்க எக்ஸாம் பேப்பர்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க நிறைய கேலஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த கேலஸ் மிஸ்டேக் எதுக்காக எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த லாஸ்ட் மினிட்டும் பிராக்டிஸும் இல்லாததுனாலதான். அது கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பிள்ளைங்க நல்லா ஸ்கோப் பண்ணும். அதுதானே பேரண்ட்ஸ்க்கும் வேணும். கொஞ்சம் நம்ம கைட் பண்ணா கண்டிப்பா பிள்ளைங்க வந்து நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது கரெக்டா பண்ணணும்.
1: ஆமா, மிக சரியா, அதாவது ரத்தின சுருக்கமா இது இதை பண்ணுங்க, அப்போ நீங்க உங்க குழந்தைகளை வந்து மிக சரியா கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை உங்க குழந்தைகளுக்கு இந்த ஆலோசனைகளும் இந்த வழிகாட்டி தேவைப்பட்டால் சுழியம் 3 சுழியம் 9 சுழியம் 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு உடனே வாட்ஸ்அப் செய்யுங்கள். இதையெல்லாம் தாண்டி வர்த்தக வாய்ப்பு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வர்த்தகர் என்று அந்த வாய்ப்பையும் வழங்கி வராங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்க தினேஷ்.
2: கண்டிப்பா திரேசா, ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு நேஷன் வைட் ரோட் டூர் ஒண்ணு பண்ணிருந்தோம். சரோவாக்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பினாங், கடா, ஜேபி, பேரா, கேஎல், ஓகேவா, ஃபுல்லா சுங்கப்பட்டாணி சிறுமான் வரைக்கும் போயிட்டோம். ஓகே, ஸோ ஆதரவு வந்து ரொம்ப பயங்கரமான ஆதரவு நம்மளுக்கு. நிறைய மக்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட வியாபார வாய்ப்பை பற்றி கேள்விப்பட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நேராகவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது என்ன வியாபாரம், இதில் எப்படி அவங்க வந்து பங்கெடுக்கலாம், இதில் எப்படி மற்றவங்க ஜாயின் பண்ணவங்க இன்னைக்கு எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இதெல்லாமே நேராகவே அவங்க வந்து பார்த்து இன்னைக்கு இப்போ நம்ம கூட இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் ஓவர் மலேசியா இது இப்போ இன்னும் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சாதனையாளர்களை நாங்கள் உருவாக்கி பொறுப்பு.
1: ஆமா, அதாவது என்னன்னா இந்த பக்கம் கல்வி, இந்த பக்கம் வியாபாரம், இரண்டிலுமே மிக சிறந்த ஒரு வியாபார வாய்ப்பாக இருக்கட்டும், கல்வியில நல்ல தேர்ச்சி, இது இரண்டையுமே ஒரு சேர ஒரு குடும்பத்துல வழங்கி கொண்டு நிறைய சாதனையாளர்களையும் இந்த பக்கம் வர்த்தகர்களையும் உருவாக்கி வரீங்க. ஒருவேளை இந்த வாய்ப்பை நீங்க அந்த பக்கமா இருந்து பெற்றுக்கொள்ள நினைத்தால் சுழியம் 3 சுழியம் 9 சுழியம் 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். கவியா, உங்களுக்கு வந்து ரத்தின சுருக்கமா என்ன சொல்ல போறீங்க?
0: எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ என்னோட பேர் வந்து இப்போ எக்ஸாம் வந்து
2: அப்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி இருக்கு.
0: ஏன்னா அங்கதான் வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் தான். அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கண்டிப்பா வந்து
1: மீண்சந்திக்கலாம். நன்றி,
2: நன்றி மக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 2022 தொடங்கி இதுவரை கைவிடப்பட்ட தாமதமான வீடமைப்பு திட்டங்களை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் KPKT வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளது. 1647 வீடுகளை உள்ளடக்கிய திட்டங்கள் 150 பில்லியன் ரங்கின் மதிப்பு கொண்டவை என அமைச்சர் காங்கோர் மீங் தெரிவித்துள்ளார். மடானி வீடமைப்பு உருமாற்றத்தை செயல்படுத்துவது உட்பட வீடு வாங்குபவர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் 2030 கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் இல்லாத மலேசியாவை உருவாக்குவதை அமைச்சர் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் அதிக நிறுவனங்களும் அமைப்புகளும் சமூக நிறுவனங்களாக அங்கீகாரம் பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் சமூக நிறுவனங்களுக்கான மதிப்பீட்டு கட்டணங்களை ரத்து செய்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை 649 சமூக நிறுவனங்கள் குஸ்கோப்பின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து இளம் பெண்களை பாதுகாப்பதில் அதுகுறித்த சுகாதார கல்வியும் பொது விழிப்புணர்வும் முதன்மை அரணாக விளங்குவதாக பிரதமரின் துணைவியார் டாக்டர் டாக்டர் வான் அசீசவான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். எனவே அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்கள் துல்லியமான மற்றும் உயர்தர சுகாதார தகவல்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம், கல்விக் கழகங்கள், பெருநிறுவனத்துறை உட்பட பொது சமூக அமைப்புகளுக்கிடையிலான வியூக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களும் கடல்சார் நடவடிக்கைகளில் அதன் தலையீடும் நீடிக்கும் வரை ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாது என ஈரான் புரட்சிகர காவற்படை IRGC தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகள் நிலைமையை மேலும் கடினமானதாகவும் சிக்கலானதாகவும் மாற்றும் என்றும் IRGC எச்சரித்துள்ளது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி 5 தங்கப்பதக்கங்களை வென்ற தேசிய எடை தூக்கும் அணியின் சிறப்பான வெற்றிக்கு தேசிய விளையாட்டுச் சங்கம், தேசிய விளையாட்டு மன்றம், விளையாட்டாளர்கள் மற்றும் பயிற்றுநர் ஆகியோருக்கு இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பே முதன்மை காரணமாக அமைந்துள்ளது. மலேசிய ஒலிம்பிக் மன்ற துணைத் தலைவர் டாக்டர் நூர் அஸ்மி அகமது இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீராயசையில் சரி, இன்று வியாழக்கிழமை, இது இதை பற்றிய பாடல்கள் இதை பற்றி பேச போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசு மாதிரி பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஆமாங்க, ஒவ்வொரு பூவும் ஒரு அழகான கதையை சொல்லுது. சில பூக்கள் காதலை சொல்கின்றன, சில பூக்கள் நினைவுகளை தருகின்றன, இன்னும் சில பூக்கள் நம் மனதை மகிழ்ச்சி ஆக்குகின்றன. அப்படிப்பட்ட பூக்களின் அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இப்போ நாம பாடல்களை கேட்க போறோம்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: பவி, எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
2: ரொம்ப ஈஸி தான். மை பில் MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் johor.ehitmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 0100972919

அப்போ இந்த பூக்கள் எல்லாமே உங்க இதயத்துல மலர்ந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த பூ அப்படின்னு சொல்லும் போது பல வகையான பூக்கள் இந்த பூமியில் பூத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா இந்த பூவை ரசிக்கும் போதுதான் அதனுடைய உண்மை தன்மையை நம்மால உணர முடியும். இப்ப மல்லிகை பூவை எடுத்துக்கொள்ளலாம். மல்லிகை பூ அப்படின்னாலே இரவில் அதனுடைய மனம் அதிகரிக்குது. பல மல்லிகை வகைகள் மாலை முதல் இரவு வரை அதிக வாசனையை வெளியிடுகின்றன. பக்கத்துல இருந்து நுகர்ந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இரவில் செயல்படும் அந்த மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்க்கத்தான் இது உதவுது. ஏன் இந்த மனம் இரவில் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதற்கு காரணம் இதுதான். மனம் வந்து ஒரு பாதுகாப்பு எல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு அழைப்பாகத்தான் மல்லிகையிடம் இருந்து வருகின்றது. மல்லிகையின் அந்த நறுமணம் இருக்குல்ல, இது இந்த தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்ப்பதற்காக வீசுகின்றன. அதனால தான் இந்த மல்லிகையை தேடி இரவில் இதெல்லாம் பக்கமா வருகின்றன. மல்லிகை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இனத்துல பல வகைகள் இருக்கின்றன. மல்லிகை இருக்கு, குண்டு மல்லி இருக்கு, ஜாதி மல்லி இருக்கு, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அவற்றோட வடிவம், மன மலரும் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இந்த மல்லிகைய காதலுடன் தொடர்பு படுத்தினால் நமக்கு தெரியும் மல்லிகையின் மென்மையான தோற்றமும் நீடிக்கும் மனமும். இது பல கலாச்சாரங்கள்ல காதல், திருமணம் மற்றும் அழகின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. அதுவும் பெண்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில ஏதோ மன சோர்வை ஏற்படுத்திருக்கீங்க, அவங்களை சமாதானம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மல்லிகையை மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்களேன்.

ஒரு பூவை நம்ம தினமும் பார்க்கிறோம். ஆனா அந்த பூவோட ஒவ்வொரு இதழிலும் இயற்கை எத்தனை அதிசயங்களை மறைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்குமா? கிடையாது தானே? அந்த மாதிரி தாங்க ஒரு மனித மனமும் வெளியில் தெரிகிறதை விட ஆழமா இருக்கும். அன்பு, அழகு, ஆச்சரியம், மரியாதை, இவை அனைத்தையுமே இயற்கையோடு உருவகங்களோடு இணைத்து கவிதையாக பாடுவதுதான் அடுத்த பாடல். கவிஞர் வைரமுத்துவின் வரிகளும் இசை புயலின் இசையும் சேர்ந்து ஒவ்வொரு வரியையும் ஓர் ஓவியமாக மாற்றுகின்றன. இந்த பூவுக்குள் இருக்கும் அதிசயங்களைப் போல இந்த பாடலுக்குமே ஒவ்வொரு முறை கேட்கும் போது புதிதாக கண்டுபிடிக்க ஏதோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்மளையா கேளுங்க.

ஒரு பூவை நாம தினமும் பாக்குறோம். ஆனா அந்த பூவின் ஒவ்வொரு இதழிலும் இயற்கை எத்தனை அதிசயங்களை மறைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு இன்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்குமா? அது போலதாங்க, ஒரு மனித மனமும் வெளியில் தெரிகிறதை விட மனதுல இருக்கும் சில உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கிடைக்காதுங்க. அப்போதான் மனிதன் இயற்கையோட பேச ஆரம்பிக்கிறான், காற்றிடம் கேட்கிறான், நிலவிடம் சொல்கிறான், சில நேரங்கள்ல மலர்களையே தூதுவர்களாக நினைக்கிறான். இந்த பாடலின் அழைப்பிலேயே ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு காத்திருப்பு இருக்கு, ஒரு காதலின் அமைதியான வழி இருக்கு. மென்மையான இசையும் கவிதையான வரிகளும் இந்த பாடலை காலம் கடந்தும் மனங்களில் மலர வைத்திருக்கின்றன. காதலின் வாசனையை இப்போ இந்த தருணம் நீங்க உணரணுமா? இந்த பாடலை கேளுங்க.

0: மலர்களின் ராணி தெரிஞ்சிருக்குமே. ஆமாங்க, ரோஜா தான். அழகுக்காக மட்டும் கிடையாதுங்க, அதன் அர்த்தங்களுக்காகவும் உலகம் முழுவதுமே இந்த நொடி பொழுது வரை கொண்டாடப்படுகிறது. ரோஜா செடி தன்னுடைய அழகான மலர்களை பாதுகாக்க முட்களை வளர்க்கிறது. அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையிலும் உண்மையான அழகும் அன்பும் பல நேரங்கள்ல சவால்களை கடந்துதான் மலர்கின்றன. அதனாலதான் ரோஜா ஒரு மலர் மட்டும் கிடையாது, காதல், தைரியம், மென்மை, நம்பிக்கை ஆகியவற்றின் காலம் கடந்த அடையாளமாக உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றது. சிவப்பு ரோஜா ஆழமான காதலின் அடையாளம், வெள்ளை ரோஜா தூய்மை, அமைதி, புதிய தொடக்கம், மஞ்சள் ரோஜா நட்பு, மகிழ்ச்சி, இளஞ்சிவப்பு ரோஜா நன்றியுணர்வு, பாராட்டு, ஆரஞ்சு ரோஜா உற்சாகம், ஈர்ப்பு. ரோஜாக்களுக்கு இவ்வளவு அர்த்தங்களா நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அதனால தான் அர்த்தங்களை தெரிஞ்சு புரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு இந்த ரோஜாவை கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி இது வரைக்கும் இந்த அர்த்தங்களோட தான் ரோஜாவை கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, கடையில என்ன வண்ணத்துல இருக்கோ அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதற்கு முன்னதாக எப்படி கொடுத்திருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்போ தீரா இசையை கேட்ட பிறகு அர்த்தத்தை தெரிஞ்சு கொடுத்து பாருங்க. அந்த தருணமே அவ்வளோ அழகா இருக்கும். கேட்ட உடனே ரோஜாக்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கா? போங்க போங்க, பக்கத்துல எங்காவது ரோஜா தோட்டம் இருந்துச்சுன்னா அதை தேடி போய் பாருங்க.
1: ரோஜா பூந்தோட்டம் காதல்.

எவ்வளவு நேரம் தாங்க தோட்டத்திலேயே உங்களுடைய நினைவலைகளை அப்படியே சுற்ற விடுவீங்க. அப்படியே இந்த பக்கமா வெளியே வாங்க, உங்க கையில ஒரு காதல் ரோஜாவை நாங்க கொடுக்கறோம், எடுத்துக்கங்க. இந்த சிவப்பு ரோஜா ஏன் காதலோட அடையாளமாக மாறியது தெரியுமா உங்களுக்கு? அதன் அழகுக்காக மட்டும் கிடையாதுங்க, அதன் மென்மையும் அதை பாதுகாக்கும் முட்களும் சேர்ந்து காதலை போல இருப்பதால் தான் சிவப்பு ரோஜா காதலின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த பாடல கூட பாருங்க, ரோஜா என்பது ஒரு மலர் கிடையாது, மனதில் சொல்ல முடியாமல் நிற்கும் காதலின் உருவகம். பிரிவு எவ்வளவு வழியை தந்தாலுமே உண்மையான காதல் மனம் வீசுவதை நிறுத்தாது என்பதை தான் உணர்த்துகிறது இந்த பாடல். இசை புயலின் மாய இசையும் வைரமுத்துவின் முத்து முத்தான கவிதை வரிகளும் இணைந்து தமிழ் திரை இசையில் அழியாத தடம் பதித்த படைப்பு தான் இதோ மனதை வருட உங்களுக்காக தீரா இசை.

பூக்களிலே வாழும் வரலாறு ஒன்று இருக்கு. அந்த பூ எந்த பூன்னு தெரியுங்களா? தாமரை. ஆமா, சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பூமியில வாழ்ந்து வரும் பழமையான பூக்கும் தாவரங்கள்ல ஒன்றாகத்தான் இந்த தாமரை இருக்கு. அதுவும் இந்த தாமரை விதை இருக்குல்ல, இது பல 100 ஆண்டுகள் உறங்கிய நிலையில தான் இருக்குமா. சரியான சூழல் கிடைத்தால் மட்டும் மீண்டும் முளைக்கும் திறன் கொண்டவை. இது இயற்கையோட ஒரு அற்புதமான பாதுகாப்பு முறை அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அதுவும் பாருங்க, தண்ணீர் துளிகள் ஒட்டாமல் இருக்கும் நிலை அபூர்வமா இருக்குல்ல. ஆமா, அதற்காக தான் தாமரைப்பூ ஒரு மலர் மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேற்றுல பிறந்தாலுமே சேற்றின் அழுக்கை தன் மீது சுமக்காமல் தூய்மையாக மலர்கிறது தாமரை. அதனால்தான் தாமரை இப்போதும் அழகு, தூய்மை, நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக பல வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அழகான தாமரை நினைவுகளோடு மலரின் மென்மையையும் காதலின் இனிமையையும் சுமந்து வரும் பாடல் தான் இது.

0: கட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க.
3: இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: கேளுங்க,
3: இது மின்னலாஃபம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தபோங் ஹஜ் வாரியம் கவனக்குறைவு பேராசை காரணமாக கிட்டத்தட்ட வீழ்ச்சியடையும் நிலைக்கு சென்றது. எனினும் அந்த சிக்கல்கள் தொடக்க கட்டத்திலேயே கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த வாரியத்துக்கு வெற்றிகரமான புத்துயிர் அளிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியர்களுக்கான ஹஜ் பயணத்தை நிர்வகிப்பதில் அந்த வாரியத்தின் பங்கு அளப்பரியது என்றார் அவர். எல்லினோ தாக்கம் நீடிக்குமாயின் நாட்டின் உணவு விநியோகம் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் நாட்டின் அரிசி காப்பு கையிருப்பு 6 மாதங்களுக்கு மேல் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்யும், நாட்டின் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யும் வகையில் வானிலை நிலவரங்களை பொருட்படுத்தாமல் இக்கொள்கை நிலைநிறுத்தப்படுவதாக துணை அமைச்சர் டாக்டர் சான் ஃபுங் ஹின் தெரிவித்தார். முத்தியாரா இலகு ரயில் LRT திட்டத்துக்கான பயன்பாட்டு வசதிகளை இடமாற்றம் செய்யும் பணிகளுக்கு வழிவகுக்கும் வகையில் கொம்தார் அருகே லெபோ கன்னவனை நோக்கி செல்லும் மேகசின் சாலையின் ஒரு பகுதி August 7 முதல் 3 நாட்களுக்கு கட்டம் கட்டமாக மூடப்படும். கேப்ரி மேகசின் விடுதிகளுக்கு இடைப்பட்ட 3 தடங்கள் தொடர்புடைய நாளில் 10:00 முதல் 5 வரை மூடப்பட்டிருக்கும் என பினாங்கு முத்தியாரா லைன் கூறியது. எகிப்து டமியேட்டா துறைமுகத்தில் 1 நாளுக்கு முன்பு ஏற்பட்ட தீ விபத்துக்கு திருக்குருதி தாக்குதல் காரணம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு சொந்தமான NLG மிதக்கும் சேமிப்பு கலனை இலக்கிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 எரிவாயு கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. ஜெர்மனியைச் சேர்ந்த விளையாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனமான அடிடாஸ் உலகக்கிண்ண கார்பந்து விளம்பர செலவுகள் அதிகரித்ததால் 2வது காலாண்டில் எதிர்பார்த்த அளவிலான லாபத்தை பெறவில்லை. அந்நிறுவனத்தின் முதன்மை லாபம் 574 மில்லியன் யூரோவாக பதிவானது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் ஆய்வாளர்களின் கணிப்பை விட சுமார் 8 விழுக்காடு குறைவாக இருந்தது. விளையாட்டு பஹ்ரைன் கல்ஃப் ஏ கிராண்ட் பிரி Formula 1 October 2 முதல் 4 வரை சிப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெறும் இந்த பந்தயத்தின் ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக இளைஞர் விளையாட்டு அமைச்சு 2 சிறப்பு குழுக்களை அமைத்துள்ளது. அனைத்தும் சீராக இருப்பதை உறுதி செய்யவும் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் அவை அவசியமாவதாக அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வசியக்காரா பாடல் நினைவிருக்கின்றதா உங்களுக்கு? ஆமா, நினைவிருந்தா பாடல் காட்சி யார் நடிச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும். சரி, உங்களுக்காகவே அடுத்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாட்டுக்கடை. ஆமா, பாட்டுக்கடையில நீங்க உங்க இதயத்தில் இந்த ஒரு பாடலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அழைக்கலாம். சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து கேளுங்க. இது பாட்டுக்கடை.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
4: ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் தாத்துஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி. புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
5: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: ஜெனி ஜெனி ஜெனிஃபர், என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே, சோ அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டையும் நான் கேக்குறேன். பொட்டு வைத்த வட்டனில ரொம்ப பிடிச்ச பாடல் தான்.
0: அப்படியா, நீங்க பொட்டு வைக்கிறீங்களா இல்லையா?
1: நான் டெய்லி பொட்டு வைப்பேன்.
0: பெருசா வைக்கிறீங்களா வட்ட நிலா மாதிரி?
1: வட்ட நிலா எல்லாம் ஓரளவுக்கு
0: கண்ணுக்கு தெரியுதா பொட்டு?
1: தெரியும், கண்டிப்பா தெரியும்.
0: சரி விக்டர், அவருக்கு வந்து ஜெனி பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்க. கணவர் கிட்ட ஏதாவது இந்த பிறந்த நாளுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: இப்ப வரைக்கும் எங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்க, அதுக்கு நாங்க முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடவுள் அவர் நல்லா சிறப்பா வழி நடத்துறதுனாலதான் அவர் எங்களையே நல்லா சந்தோஷமா வச்சிருக்காங்க. அதுக்காக நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்றோம், எங்க கணவருக்கும் ரொம்ப நன்றி.
0: அப்படியா? அப்படியே என்ன சொல்லுவாங்க, மரியாதையா ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுதான் ஜெனி சொல்லிருக்கீங்க. உங்களுக்காகவும் அன்பு கணவருக்காகவும் அந்த பாட

0: மகிழ் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் டாட்டூஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி. புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே வேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
3: லோகி சொல்லுங்க, என்ன பாடல்?
4: யாமினி, யாமினி பாடல்.
3: யாமினி பாடல். எங்க இருக்கீங்க நீங்க?
4: வேற
3: கேட்ட பாடல் கொடுக்கறோம். அந்த பக்கமா அவர் வந்துட போறாரு.
4: வரமாட்டார், வீட்டுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் பாஸ்க்கு ஸ்பாய் இருக்குல்ல.
3: என்னம்மா இப்படி பண்றீங்களே, இப்படியா சொல்றது வானொலியில? சரி பரவாயில்ல, அவங்கள எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல. பாட்டு காடில இருந்து அனுப்பி வைக்கிறோம், மகிழ்ச்சியா வேலை செய்யுங்க. சரியா?
4: நன்றி.
3: நன்றி.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.
1: முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கு அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 0100992922659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
3: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனை சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்க பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசிய ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
4: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: நதியா தான் பாட்டு வேணும். ஏன்னா அந்த நதியா அந்த படத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா, ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு நல்ல கவுன்ஸ் போட்டு, வெரி நைஸ். ஸ்கூல் டைம்ல ரொம்ப பிடிக்கும் அவங்களை. அதான்

0: சிவஞானவதி
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு முஸ்தபா முஸ்தபா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க விரும்புறேன்.
1: அப்படியா, நட்பு தினம் இன்று.
0: நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, என்ன தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும்.
1: நட்புனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன?
0: அது ஒரு புனிதமான உறவு, சோ அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அது பொறுத்துதான் இருக்குது.
1: அது என்ன உண்மைதான், நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும், சரியா?
0: நன்றி.

0: சொல்லுங்க கிறிஸ்டினா, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு அம்மா என்று அழைக்காத பாடலை போடுங்க. அம்மா வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப அன்பானவங்க. பிகாஸ் இன்னும் ஒரு 2 days வந்து நாங்க 40th அவங்களுக்கு ஆத்மா இழைப்பாற்றுக்காக நாங்க ஜெபம் செய்ய போறோம். சோ அவங்க இறந்து இன்னையோட 38 ஆயிடுச்சு. அது முன்னிட்டு இந்த பாடலை நான் கேட்கிறேன் சிஸ்டர்.
0: சரி, அம்மாவுடைய அந்த நினைவுகள் நிச்சயமா உங்க கூட என்றென்றும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பாடலை அனுப்பி வைக்கிறோம். சரியா?
1: நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி.

நிறைவடைகின்றது தீரா இசையில் பாட்டுக்கடை. விடை பெறுகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் துரைசாலா சாரும். அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறாரு கிஷன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தபோங் ஹஜ் வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்கும் வகையில் ஆகஸ்ட் 11 நாடாளுமன்றத்தில் சிறப்பு அமர்வு நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு அமர்வு காலை 10 மணி முதல் மாலை வரை நீடிக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வேளை டிஹெச் குறித்த அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை ஆய்வு செய்யும் வகையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. இக்குழு ஊழல், நிதி முறைகேடு, போலி ஆவணம், அதிகார முறைகேடு அல்லது பண மோசடி ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய சட்டம் அடிப்படையிலான விவகாரங்களை ஆராயும் என்று MACC கூறியது. மலேசியா உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் வியூகமான நடுநிலையான நிலைப்பாட்டையும் பல்வேறு சந்தைகளுக்கான அணுகல் வசதிகளையும் கொண்டிருப்பதாலும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதன்மை முதலீட்டு இலக்காக தொடர்ந்து திகழ்கிறது. மடானி அரசாங்கம் இந்த 3 ஆண்டுகளில் 1.14 டிரில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை ஈட்டுவதற்கு இந்த கூறுகள் பங்களித்துள்ளதாக முதலீடு வணிக தொழில் துணை அமைச்சர் சிம் சி சின் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் 2025 பொது தேர்தலில் வாக்களிக்க தவறிய 200,000 மேற்பட்ட மக்கள் தண்டம் செலுத்தியுள்ளதாக பொது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் 1.3 மில்லியன் மக்களுக்கு அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் அவர்களுள் 207,000 பேர் தண்டம் செலுத்தியுள்ளதாக அந்த ஆணையம் கூறியது. கடந்த 2 மாதங்களில் ஏற்பட்ட வரலாறு காணாத கடும் வெப்ப அலைகள் காரணமாக பிரிட்டனில் சுமார் 2,877 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு கோடையில் பதிவான இறப்புகளை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்றும் இது பொது சுகாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அது மேலும் கூறியது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. முதல் முறையாக இதில் பங்கேற்றுள்ள தேசிய பாரா உள்ளரங்கு சைக்கிள் இணையினர் நூர் சுராயா முகமது ஜம்ரியும் அவரது தளபதியுமான ஃபரீனா ஷவாத்தி முகமது அட்னானும் மகளிர் தண்டம் பீப் ஸ்பிரிண்ட் பிரிவில் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பிடித்தனர். இருந்தபோதிலும் அதில் பங்கேற்றது பொருள் பொதிந்த அனுபவமாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்கள் இருவரும் 11:834 பந்தயத்தை நிறைவு செய்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நாட்டின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. அப்புறம் இந்நேரம் இந்த நேரம் இப்போ பயணத்துல ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் இல்லைங்க. நாங்க வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கிருந்து இப்போ மினல ஃபம் கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றி. இந்த இதமான இரவு நேரத்துல உங்களோட பேசுறதுல எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்த 4 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச இசை இந்த பக்கமா நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதுல இப்போ முதல் அங்கமா அடுத்த முதல் 1 மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக தீபு சுனிதா வராங்க, கேட்கலாம்.

0: விசுவாசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.
3: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

ரஞ்சித் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஒரு விளம்பரத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தோம். நம்ம அரசாங்கத்துடைய விளம்பரம் தான். என்ன அப்படின்னா, அப்பா வந்து முன்புறத்தில் வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு, பின்புறத்தில் வந்து பின்னாடி வந்து அவங்க மகள் உட்காந்துருக்காங்க. சிவப்பு சமய விளக்கு இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் அப்பா வந்து வாகனத்தை எடுக்க முயற்சி செய்கிறாரு. அப்போது அந்த சிறுமி சொல்கிறாங்க, அப்பா சிவப்பு சமய விளக்கு பொறுமையாகவே போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு குட்டி விளம்பரம் தான். ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நிறைய பேர் அதற்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸை பதிவிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல விஷயங்களை இப்படி ஒரு அழகாக குட்டியாக சொல்ல முடியும்னா அது இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்களும் இப்போது வேகமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேணாங்க, பொறுமையாகவே போங்க. அதுவும் குறிப்பாக இந்த சமிஞ்சை விளக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பின்பற்றியே ஆகணும். அதை மீறி யாரும் போகிறீங்க அப்படின்னா அது குற்றம்ங்க. அதனால் நிறைய விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு இல்லையா. அதனால் பொறுமையாக போங்க. நமக்கானவர்கள் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கீதா மாதுரி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: உங்க நண்பர்கள்ட்டேந்து நீங்க கத்துக்கிட்ட கதைகள் இருந்தா விக்னேஷ் சொல்லுங்க.
2: நான் என் நட்புல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, முதல் என் நண்பர் பேர் வந்து நவீன். ஓகே, அவகிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா டிரஸ் அண்ட் வந்து சேலரி எப்படி மேனேஜ் பண்றது
0: அப்படின்னு. அது ரெண்டும்
2: ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ் ஆன கேர்ள். சோ அவர் வந்து முதல் டிரஸ் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு உன்னோட டிரஸ் தான் அழகு வந்து ஜட்ஜ் பண்ணும். சோ டிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் இப்படி உடுத்திட்டு போ, இப்படி உடுத்திட்டு போ, ஆபீஸ்க்கு இப்படி உடுத்திட்டு போ அப்படின்னு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் அவனுக்குதான் கால் பண்ணி கேப்பேன், இதுக்கு இது ஓகேவா இருக்குமா நீ பாரு. என் வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்து பாப்பாரு. நான் என்னது கேக்கேன்,
1: வீட்டுக்காரர்கிட்ட கேட்க மாட்டீங்க?
2: கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் சொல்லி சொல்லி அது பழகி போச்சு. நவீன் சொன்னா அது கரெக்டா இருக்கும், இந்த டிரெஸ் கரெக்டா இருக்கும். நவீன் சொன்னா அது சூட்டபிளா இருக்கும். என்ன ஷூ போடணும் எல்லாமே அவங்க கிட்டதான் நான் கேட்டு கேட்டு பழகறதுனால ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே பழகிடுச்சு.
1: அதாவது கணவருக்கும் பழகிடுச்சு இந்த விஷயம். அவருக்கு ஒரு மனசு இருக்கும்ல
0: என்ன சட்டையா.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

போக்கிரி படத்துக்காக நவீன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. டாலிவுட் தெலுங்கு திரைப்படங்கள்ல அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள் வெளிவரப்போகுது, குறிப்பா நாளைக்கு சில முக்கியமான திரைப்படங்கள் வெளிவரப்போகுதுங்க. கர்மாக்கியா அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது, அதே நீவு அதே நேனு அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்ற ஒரு குடும்ப கதை வந்து வெளியாக போகுது, 418 அப்படின்ற ஒரு ஒரு பேய் மர்மம் நிறைந்த திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்க போகுது. அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம். இந்த திரைப்படங்கள்லாம் வந்து நாளைக்கு வெளிவரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக முரளிதரன் சுஜித்ரா வராங்க, கேட்கலாம்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. ரெண்டாம் தேதி ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் விதமான சாப்பாடு, நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. 3 இதும் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
2: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

0: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
4: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபம்.

0: மல்லி மல்லி படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரில் இருக்குங்க. புதிய பாடல்களை பிடிச்சவங்களுக்கு நீங்க அன்பு பரிசா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத நீங்க தாராளமா 10 மணிக்கு பிறகு கேட்கலாம். 11 மணிக்கு பிறகு பழைய பாடல்கள், 60ஆம் ஆண்டு பாடல்களை நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா அதையுமே நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாக தாராளமா தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பிராங்கோ பிரியா வராங்க, கேட்கலாம்.
1: చెప్పే సొల్లు కబుర్లన్నీ వింటూ బర్త్డేస్ కి వాలంటైన్ డేస్ కి 10 రూపాయలు పెట్టి గ్రీటింగ్ కార్డ్ మొహన్ కొడితే చాలు డమాల్.

0: உறவுகள், தொடர்கதை, தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: எனக்கு
0: உறவுகள் தொடர் கதை மின்னல் எஃப்எம் வானொலி அல்ல வாழ்க்கை.
3: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அதை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
0: ஜாலூர்க மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது தெரியுமா? 30 ஜூலை இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களுக்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. உங்களுக்கும் நல்ல நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கைவிட்றாதீங்க. ஏதோ அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சு மறுபடியும் அவங்கள்ட்ட பேசுங்க. சில பேர்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக இவங்ககிட்ட பேசலைங்க, பரவாயில்லங்க நட்பு எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களா கூட இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நண்பர்களை கொண்டாடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்தை இந்த நாளில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.

0: ஆகஸ்ட் 11 நாள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் தபுங் ஹஜ்ஜி தொடர்பான அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை ஆராயும். வேலையிட மனநலக் கொள்கை வரைவு விரைவில் இறுதி செய்யப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தபுங் ஹஜ்ஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்கும் வகையில் ஆகஸ்ட் 11 நாள் நாடாளுமன்றத்தில் சிறப்பு அமர்வு நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு அமர்வு காலை 10 முதல் மாலை வரை நீடிக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதுகுறித்து மக்களவைத் தலைவர் தன்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல்லுடன் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். TH-இன் சொத்து மதிப்பு கடும் சரிவை சந்திக்க காரணமான கடந்த கால முதலீட்டு முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என்பதை ஆராய தடயவியல் தணிக்கையை மேற்கொள்ளுமாறு நேற்று வெளியிடப்பட்ட அந்த வாரியம் குறித்த அரசு விசாரணை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இவ்வேளை TH குறித்த விசாரணை அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை ஆய்வு செய்யும் வகையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவுக்கு SPRM விசாரணை பிரிவின் மூத்த இயக்குநர் டத்து முகமது ஹஃபஸ் நவ்சார் தலைமையேற்பார். 2009 SPRM சட்டம் 694, 2001 சட்டவிரோத பணப்பரி மாற்றம், பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல், சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட வருவாய் தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் ஊழல், நிதி முறைகேடு, போலி ஆவணம், அதிகார முறைகேடு அல்லது பண மோசடி ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய சட்ட அடிப்படையிலான விவகாரங்களை அக்குழு ஆராயும் என்று MACC கூறியது. இதனிடையே 2014 தொடங்கி 2020 காலகட்டம் வரையிலான தபுங் ஹஜ்ஜி நடவடிக்கை சிக்கல் தொடர்பான அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முடிவுகளை தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் ஆராயும். அதில் சட்ட மீறல்கள் இருந்தால் வழக்கு தொடரப்படும். மேலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படுவதற்கு முன் செயலாக்க தரப்பு அனைத்து அம்சங்களையும் முழுமையாக விசாரணை செய்துள்ளதை உறுதிப்படுத்தவும் அது மேற்கொள்ளப்படுகிறது. தேவைப்பட்டால் வெளிப்புற அல்லது பொது தாக்கல் இல்லாமல் சட்டம் ஆதாரம் அடிப்படையில் வழக்கு தொடர்வது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் கூறியுள்ளது. வேலையிட மனநலக் கொள்கை வரைவை செப்டம்பர் அல்லது அக்டோபருக்குள் நிறைவு செய்ய சுகாதார அமைச்சு இலக்கிட்டுள்ளது. மனிதவள அமைச்சு, தொழிலாளர் பாதுகாப்பு நலத்துறை, மலேசிய தொழிலாளர்கள் சங்கம், மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகியவை உடனான கலந்தாலோசனைக்கு பின் அது இறுதி செய்யப்படும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். சாதகமான, பாதுகாப்பான, இணக்கமான பணிச்சூழலை உருவாக்க அனைத்தும் உள்ளடக்கிய வழிகாட்டல் கொள்கை வரைவுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுவதாக அவர் கூறியுள்ளார். போதுமான தொலைத்தொடர்பு வசதி இல்லாததாக அடையாளம் காணப்பட்ட சுமார் 50 நெடுஞ்சாலை பகுதிகளில் 77 புதிய தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு முழுவதும் தொடர் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCக்கும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLMக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த இலக்கு உள்ளது என்று பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரி அலெக்சாண்டர் தலங்கி தெரிவித்தார். விவேக நெடுஞ்சாலை மேம்பாட்டிற்கு சாலை கட்டமைப்புகளை தொடர்பு அடிப்படை வசதிகளோடு ஒருங்கிணைக்கும் உள்கட்டமைப்பு சூழியல் அமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியா உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் வியூகமான நடுநிலையான நிலைப்பாட்டையும் பல்வேறு சந்தைகளுக்கான அணுகல் வசதிகளை கொண்டிருப்பதாலும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதன்மை முதலீட்டு இலக்காக தொடர்ந்து திகழ்கிறது. மடானி அரசாங்கம் இந்த 3 1.14 trillion ரிங்கிட் மதிப்பிலான அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை ஈட்டுவதற்கு இந்த கூறுகள் பங்களித்துள்ளதாக முதலீடு வணிக தொழில் துணை அமைச்சர் சிம்ஜி சின் தெரிவித்தார். அதேவேளை உள்ளூர் வெளியூர் முதலீடுகளுக்கு இடையே வியூக ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளும் நல்ல பலன்களை தந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். நேரந்தவறாமை அடைவு நிலையை அதிகரிக்க கேடிஎம்பி நிறுவனம் இலக்கிட்டுள்ளது. நாட்டின் ரயில் சேவை மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நிறுவனத்தின் முக்கிய குறுகிய கால இலக்காக இது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தலைமை நிர்வாக அதிகாரி டத்து அஸ்லான் ஷா அல் பக்ரி கூறியுள்ளார். மூன்றாம் தரப்பு இடையூறும் கம்பிவட திருட்டும் தாமதத்திற்கு காரணமாக உள்ளன. அதை தவிர்த்து வெள்ளமும் மரங்கள் விழுவதும் தண்டவாளத்துக்கு அருகே மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளும் ஒட்டுமொத்த ரயில் தொடர்பு மீதான நம்பகத்தன்மையில் நெருக்கடிக்கு வித்திட்டுள்ளன. இவற்றை தவிர்க்க சொத்துடைமை கண்காணிப்பு பலப்படுத்தப்படுவதோடு செயலாக்க தரப்புடனான ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ஒரே கிளிக்
2: RTM-இன் 34 வானொலி அலைவரிசைகளையும் நேரலையாக செவிமடுக்கலாம்.
1: உடனே RTM கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.
0: சீனா தனது போர்க்கப்பல்களை ஆபத்தான முறையில் அணுக வேண்டாம் என்று அனைத்துலக தரப்பினருக்கு எச்சரிக்கை விடுத்தது. பிலிப்பீன்ஸின் சிறப்பு பொருளாதார பகுதியில் சீன கடற்படை கப்பல் செயல்படுவதை கடல்சால் திருக்குருதி பதிவு செய்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அந்த குடியரசின் ராணுவ நடவடிக்கைகள் பன்னாட்டு சட்டத்திற்கு ஏற்ப இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மவுனிங் வலியுறுத்தினார். தொடர்புடைய சம்பவத்தில் சிசாட் நிறுவனத்திற்கு சொந்தமான தானியங்கி திருக்குருதி கடந்த மாதம் 16 நாள் லூசோன் தீவிலிருந்து வடமேற்கே சுமார் 105 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவின் ஏவுகணை நாசகாரி கப்பலை நெருங்கியதாக கூறப்படுகிறது. தெற்கு ஜப்பானை வலுவான நிலநடுக்கம் உலுக்கியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளதாக குமமோட்டோ வட்டார அரசாங்கம் அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களுள் பெரும்பாலானோர் காகித ஆலை வணிக வளாகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆவர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பினால் தொடர்புடைய அந்த வணிக வளாகம் கடுமையாக சேதமடைந்தது. நிலநடுக்கத்துடன் தொடர்புடையவையா இல்லையா என்பதை தீர்மானிக்க மேலும் 9 இறப்புகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஊராட்சி அதிகாரிகள் கூறினர். இங்கிலாந்தில் கடந்த மேயிலும் ஜூனிலும் நீடித்த கடும் வெப்ப அலையில் 2877 உயிரிழப்புகள் பதிவு செய்ததாக தேசிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் UKHSA தெரிவித்துள்ளது. 2025 கோடைக்காலத்தை காட்டிலும் அது 2 அதிகரித்துள்ளது. வெப்ப வானிலை மக்களின் சுகாதாரம் மீது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை இது வெளிப்படுத்துவதாக அதன் முதன்மை சுற்றுச்சூழல் பொது சுகாதார அறிவியலாளர் ரோஸ்டாம்சன் கூறியுள்ளார். பிரிட்டன் காலநிலை மாற்ற விளைவுகளை எதிர்கொள்ள தயாராகவில்லை என அரசாங்க ஆலோசக நிறுவனமான காலநிலை மாற்ற செயற்குழு CCC கடந்த ஆண்டு எச்சரித்திருந்தது. 2052 விழுக்காடு பிரிட்டன் மக்கள் அதிக வெப்பத்தை எதிர்நோக்குவர் என CCC கணித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 2025 பொது தேர்தலில் வாக்களிக்க தவறிய 200,000 அதிகமான மக்கள் தண்டம் செலுத்தியுள்ளதாக அந்நாட்டு பொது தேர்தல் ஆணையம் AEC தெரிவித்துள்ளது. வாக்களிக்க தவறியதால் 1.3 மில்லியன் மக்களுக்கு அது தொடர்பான கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களுள் 207,000 பேர் $20 செலுத்தினர். இதன் மூலம் கடந்த மே வரையில் 4.14 மில்லியன் டாலரை திரட்டியுள்ளதாக AEC குறிப்பிட்டுள்ளது. மேலும் 250,000 பேர் வாக்களிக்காததற்கு உரிய காரணத்தை வழங்கியுள்ள வேளை காலக்கெடுவுக்குள் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்க தவறிய 710,000 பேர் $330 தண்டத்தை எதிர்நோக்கவுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். விளையாட்டு பூபந்து நாட்டின் கலப்பு இணை தலைமை பயிற்றுநர் நோவா விடியாந்தோ தேசிய அணியுடனான தமது சேவையை நிறைவு செய்ய உள்ளார். அதன்பின் இந்தோனேசியாவுக்கு செல்ல அவர் முடிவெடுத்துள்ளார். 2023 ஜனவரியில் மலேசிய பூபந்து சங்கம் BAML இணைந்த நோவா நாட்டின் கலப்பு இணை திறனை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். 2025 உலக பூபந்து வெற்றியாளர் பட்டம் சென் ஜான்ஜி தோஹிவே இணைக்கு சொந்தமானது அவரது மிகப்பெரிய வெற்றியாக உள்ளது. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தேசிய கலப்பு இணையாகவும் அவர்கள் திகழ்கின்றனர். நாட்டின் கலப்பு இணை மேம்பாட்டிலும் அவர் அளப்பரிய பங்களித்துள்ளதை BAM தலைவர் தங்கு டாத்து ஸ்ரீ உத்தாமா ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆகஸ்ட் 11 நாள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் தபுங் அஜி தொடர்பான அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை ஆராயும். வேலையிட மனநல கொள்கை வரைவு விரைவில் இறுதி செய்யப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி, மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு, வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1959 இன்றைய நாளில் ஆசிய பூப்பந்து கூட்டமைப்பு பேட்மிண்டன் ஆசியா குவாலலம்பூர் துங்கு அப்துல் ரஹ்மான் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரப்படியாக நிறுவப்பட்டது. அக்கூட்டத்தில் துங்கு அப்துல் ரஹ்மான் கூட்டமைப்பின் முதல் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் இருந்து எஸ் ஆர் ரூயா, இந்தோனேசியாவின் சுடிர்மான், சிலோனிலிருந்து ராஜலிங்கன், தைவான் நிகராளியாக கோ கு ஷிச்சி, நேபாளத்திலிருந்து தோர்பெங் செங், மலையா நிகராளியாக லீ குவான் கி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஹாங்காங், ஜப்பான், வட போர்னியோ, பிலிப்பீன்ஸ், பர்மா, சயாம், சரவா ஆகியவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் கட்டமைப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்க உறுதியளித்தன. ஆசிய பூப்பந்து கூட்டமைப்பின் தலைமையகம் பெட்டாலிஞ்சியாவில் அமைந்துள்ளது. இக்கூட்டமைப்பில் 43 நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ள வேளை ஒமான் இணை உறுப்பியத்தை கொண்டுள்ளது. ஆசிய பூப்பந்து கூட்டமைப்பு ஆசிய கண்ட பூப்பந்து விளையாட்டிற்கான உயரிய நிர்வாக அமைப்பாக செயல்படுவதுடன் உலக பூப்பந்து கூட்டமைப்பு BWF கீழ் செயல்படும் கண்ட நிலையிலான 5 கூட்டமைப்புகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, இந்த அழகிய இஸ்லாமிய வரலாறு எனும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவன் ஆதம் நபி அவர்களை படைத்ததற்கு பிறகு நடந்த பல காட்சிகளை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நபியை பற்றியும் சில விஷயங்களை அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுக்கு சொன்னான். அவர்களில் சில நபிமார்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களினுடைய அந்தஸ்துடன் ஒரு காட்சியாக காண்பித்தான். அப்படித்தான் நபி யூசுப் அவர்கள் காட்டப்பட்டார்கள். அதை சென்ற வாரங்களிலே பார்த்தோம். அன்பிற்குரிய நேயர்களே, இப்பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு காட்சியை காட்டுகின்றான் எம்பெருமான் ஆதம் நபி அவர்களுக்கு. அந்த இடத்திலே அழகே உருவெடுத்து ஒரு ஆண் அழகர் அவர்களினுடைய புருவத்தின் மத்தியிலே ஒரு பேரொளி இலங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அழகிய வதனம் கொண்ட முகம் கொண்ட ஒரு நபி அவர்கள் அழுத வண்ணம் அமர்ந்திருக்கிறார்கள். ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், ஏக இறைவனே, இவர் யார்? அதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா, ஆதமே, இவர் உம்முடைய வழியில் தோன்றப்போகின்ற ஒரு நபி, ஒரு சிறந்த திருமாமகன். இவரின் பெயர் தாவூத் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இவர் ஏன் அழுகின்றார் என்றால், இவர் அவருடைய வாழ்நாளில் வரப்போகக்கூடிய நேரத்திலே அவரிடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு சில தவறுதல்களை, ஒரு சில சருகல்களை நினைத்து அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அன்பிற்குரிய நேயர்களே, தாவூத் நபி அவர்கள் சுலைமான் நபி அவர்களுடைய தந்தை. தாவூத் நபி அவர்களிடத்திலே இருந்த ஒரு சிறந்த பண்பு என்னவென்றால், ஒரு சிறிய கண்ணிய குறைவு ஏக இறைவனுடைய விஷயத்திலே ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களால் தாங்க முடியாது. அவர்களுடைய வாழ்விலே, இயல்பான வாழ்வில் மனித ரீதியிலான ஒரு சில சருகல்கள் ஏற்பட்ட நேரத்திலே அதை நினைத்து பல வருடங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களினுடைய அந்த இனாபத் என்று சொல்லப்படக்கூடிய, தவறென்று யோசித்தால் உடனே இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய, இறைவனிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு இனாபத் அவ்வாப் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த அழகிய பண்பின் காரணத்தினால் அவர்களுக்கு பிறந்த சுலைமான் நபி அவர்களை பற்றி ஏக இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னஹு கான அவ்வாபா என்பதாக சொல்கிறான். அவருக்கு பிறந்த அவருடைய மகன், அவருடைய பண்பும் அவ்வாப். அவரும் ஏக இறைவனிடத்திலே உடனே திரும்பக்கூடியவர். சிறு சருகல்கள் ஏற்பட்டுவிட்டாலும் உடனே இறையை நினைத்து ஏக இறைவனிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுலைமான் நபியை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றான். அப்படிப்பட்ட மகனை பெற்றவர்கள் தாவூத் நபி அவர்கள். ஆக அந்த தாவூத் நபி அவர்களுடைய காட்சி காட்டப்படுகிறது. அப்பொழுது ஆதம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இவருடைய ஆயுள் எத்தனை காலம்? 60 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. 60 ஆண்டுகள் தானா? மிகவும் குறைவாக அல்லவா இருக்கிறது? இப்படிப்பட்ட அவ்வாப் என்ற குணம் கொண்ட இந்த இளவலுக்கு வயதை கூட்டலாமே என்பதாக ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஜஃபல் கலம், எழுதுகோல் உலர்ந்து விட்டது, இனிமேல் யாதொன்றும் எழுதுவதற்கில்லை. அன்பிற்குரிய நேயர்களே, நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல இந்த உலகத்தினுடைய முழு திட்டங்களும், இந்த உலகத்தினுடைய முழு நியதிகளும், அனைத்து மனிதர்களினுடைய படைப்பும், அனைத்து உயிரினங்களுடைய படைப்பும், எத்தனை படைக்கப்படும், எத்தனை பேர் பிறப்பார்கள், அனைவருடைய ரூகுகள், அனைத்து பொருள்களினுடைய தன்மைகள், பலாபலன்கள் அனைத்தும் மட்டுமல்ல, அனைத்து கோலங்கள், அண்ட சராசரங்கள், அவைகள் அனைத்தும் இயங்கக்கூடிய விதிகள், பிரபஞ்ச விதிகள், அதேபோல வேதியியல் விதிகள், அதேபோல அறிவியல் விதிகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். பூமியிலே போடப்பட்ட ஒரு பொருள் பூமியிலே கீழே விழுகிறது. புவியீர்ப்பு விசை என்று சொல்கின்றோம். அது எப்படி ஏற்பட்டது? அது இறைவனுடைய விதி. அது எழுதப்பட்டுவிட்டது லௌஹுல் மஹ்ஃபூதிலே. ஆக இது போன்ற அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டுவிட்டது, முடிவு செய்யப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஆதம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு ஏதாவது செய்யலாமே என்பதாக. அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், ஜஃபல் கலம், எழுதுகோல் உலர்ந்து விட்டது, இனி எதுவும் எழுதுவதற்கில்லை. வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய ஆயுளிலிருந்து அவருக்கு ஏதாவது அன்பளிப்பாக கொடுப்பதென்றால் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபியவர்கள் கூறுகிறார்கள், அவ்விதமென்றால் என்னுடைய ஆயுளிலிருந்து 40 ஆண்டுகளை அவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கின்றேன் என்பதாக ஆதம் நபி அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், வானவர்களை பார்த்து, வானவர்களே, இவர் கொடுத்த வாக்கிற்கு நீங்கள்தான் சான்று என்பதாக வானவர்களை அந்த இடத்திலே சாட்சியாக ஆக்குகின்றான். அன்பிற்குரிய நேயர்களே, இது நடந்ததற்கு பிறகு உலக வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயங்கள் என்னவென்றால், ஆதம் நபி அவர்களினுடைய இறுதி நேரத்திலே அவர்களுடைய உயிரை வாங்க வரக்கூடிய நேரத்திலே இவர்களுடைய 40 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டதால் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர்களுடைய ஹயாத், அதாவது அவர்களுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்ற செய்தி சொல்லப்படும் பொழுது, எப்படி இன்னும் எனக்கு 40 ஆண்டுகள் இருக்கின்றது என்று ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான், ஆதமே, தாவூதை பார்த்து நீங்கள் 40 ஆண்டுகள் கொடுத்ததை மறந்து விட்டீர்களா என்பதாக. மனிதர்களுடைய தந்தையான ஆதம் அவர்கள் மறக்கிறார்கள், தந்தை மறக்கிறார், பிள்ளைகளும் மறக்கிறார்கள், மனிதன் மறக்கின்றான். மனிதனுடைய குணத்திலே ஒன்றாகிவிட்டது மறந்து விடுதல் என்பது. அன்பிற்குரிய நேயர்களே, நாம் கொடுத்த வாக்கை மறந்து விடுகின்றோம், சொன்ன சொல்லை மறந்து விடுகின்றோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அது நினைவூட்டப்பட்டால் அதை நிறைவேற்றுவது நம் கடமை. நமக்கு என்றும் ஞாபகம் இருக்கக்கூடிய நம்முடைய வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. ஏதாவது காரணத்தினால் மறந்து விட்டிருந்தால், நினைவூட்டப்பட்டால் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். மிக குறிப்பாக இங்கே ஒரு சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். அன்பிற்குரிய நேயர்களே, பாக பிரிவினையின் பொழுது இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்கிறது. பாக பிரிவினையிலே, அதாவது இறந்துவிட்ட ஒரு மனிதனுடைய சொத்திலிருந்து பிள்ளைகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் சொத்து பிரித்து கொடுக்கும் பொழுது, ஒட்டுமொத்த சொத்திலிருந்து 1/3 பகுதியை அவர் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்காவது கொடுக்க சொல்லியிருந்தால் அவருடைய மரணத்திற்கு பிறகு அதை நிறைவேற்ற வேண்டும். என்ன சொல்லக்கூடாது, வாக்கு கொடுத்தவர் தான் இல்லையே இப்ப என்ன இருக்கு என்பதாக சொல்லக்கூடாது. அவருடைய வாக்கு, அவர் உயிருடன் இருந்தாலும் அது வாக்குதான், இறந்து விட்டாலும் வாக்குதான். ஆக ஆதம் நபி அவர்கள் மறந்துவிட்டார்கள், அந்த மறதி மனிதனுக்கும் ஏற்படுகிறது. நம்முடைய வாக்கை எப்பொழுதும் நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். பிறகு அன்பிற்குரிய நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு உயிர்களினுடைய வாழ்வு, இரணம், அந்த உயிர்கள் எப்பொழுது இறக்கும், அந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், இன்பங்கள், துன்ப நிலைமைகள், இவை அனைத்தையும் அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். நிர்ணயித்து விட்டு மறுபடியும் அந்த அனைத்து ரூஹுகளையும் ஆதம் நபி அவர்களினுடைய முதுகந்தண்டினே மறுபடியும் புக வைக்கின்றான். நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் நபி ஆதம் அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியாக்கப்பட்ட இனி இறுதி நாள் வரை வரப்போகின்ற மனிதர்கள் அவர்கள் அனைவரையும் பற்றியது. இந்த மனிதர்களுடன் நடந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து ரூஹுகளையும் மறுபடியும் ஆதம் நபி அவர்களுடைய முதுகந்தண்டிலே பதிக்கின்றான். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பிறகு இவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய நேரத்திலே, அவரவர்களுடைய காலத்திலே பிறப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை தன்மை, அவர்களுடைய டிஎன்ஏ, அவர்களுக்கான பொறுப்புகள், அவர்களுக்கான சவால்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள், இதை அடிப்படையாக வைத்து வாழ்வார்கள் என்று நிர்ணயித்துவிட்டு அல்லாஹ் அவர்களை ஆதம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே பதிக்கின்றான். நேயர்களே, பிறகு என்ன நடக்கின்றது? நபி ஆதம் அவர்களை தொடர்ந்து மனித உற்பத்தி ஆரம்பமாகின்றது. ஆதம் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய உயரம் 60 அடியாக இருந்தது. மனிதனுடைய இப்பொழுது வாழக்கூடிய மக்களாகிய நமக்கு 6 அடி மனிதர்கள் அதிகபட்சம். 5 அடியும் இருப்பார்கள், 5.5 இருப்பார்கள், அதைவிட குறைவும் இருப்பார்கள். 6, 6 விட அதிகமாக 7 அடி வரைக்கும் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. நம்முடைய தந்தையான ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் உயரத்தை 60 அடியாக ஆக்கி வைத்திருந்தான். அன்பிற்குரிய நேயர்களே, இங்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால், அந்த ஆரம்ப நேரத்திலே உலகிற்காக படைக்கப்பட்ட ஆதம் நபி அவர்கள் இந்த உலகத்தினுடைய எந்த விதமான கருவிகளோ அல்லது இந்த உலகத்தினுடைய எந்த விதமான உதவிகளுமே இல்லாமல் முதல் மனிதனாக அவர்கள் இந்த உலகத்திலே இறங்கப் போகிறார்கள். சில காலங்களுக்கு பிறகு, இப்பொழுதல்ல. அப்பொழுது அவர்கள் மிகவும் குறைவான 6 அடி அல்லது 7 அடிக்கு அவர்கள் இந்த உலகத்திலே வந்திருந்தால், அவர்களுக்கான தேடலை, உணவு தேடலை, அவர்களுக்கான மற்ற தேடல்களை செய்வது மிகவும் சிரமம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கான உயரத்தை 60 அடியாக வைத்திருந்தான். அதனால் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது அவர்களுக்கு லேசாக இருக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய வாரங்களிலே, பிறகு நபி அவர்களுடைய பூமிக்கு இறங்குதல், பூமியிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லுதல் போன்ற இடங்களிலே நாம் பார்ப்போம். நேயர்களே, ஆக அவர்களுடைய உயரம் 60 அடியாக இருந்தது. அவர்களுடைய தலைமுடி சுருள் சுருளாக இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ஆடை அணிகலன்களை அணிவித்து ரப்புல் ஆலமீன் வானத்திலே இருந்த எல்லா இடங்களையும் சுற்றி காண்பித்து விட்டு வருமாறு மலாயிக்கத்துமார்களுக்கு அல்லாஹ் ஏவுகின்றான். நபி அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வழங்கப்பட்டு, ஏனென்றால் இவைகள் எல்லாம் சொர்க்கத்தில் உள்ளவை, பூமியில் இன்னும் அந்த ஆடைகளோ அணிகலன்களோ கண்டுபிடிக்க கூட இல்லை. பூமி என்பது மனிதன் அந்த இடத்திற்கு வந்து அவன் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அதே ஆடை அணிகலன்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றது, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். ஆக அந்த அனைத்து ஆடை அணிகலன்கள் ஒரு மனிதன், ஒரு ஆண் அழகாக தெரிவதற்கு, தோற்ற பொலிவாக தெரிவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட உபகரணங்களை அவர்களுக்கு அணிவித்து விண்ணகம் முழுவதும் மலாயிக்கத்துமார்கள் சுற்றி காண்பிக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன்னாலான சிம்மாசனத்தில் வைத்து 7000 மலாயிக்கத்துமார்கள் முன்பாகவும் 7000 மலாயிக்கத்துமார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவாறும் அவர்களை எல்லா இடங்களிற்கும் கூட்டிச் செல்கிறார்கள். பார்க்கக்கூடிய அனைத்து வானவர்களும் வலது பக்கம் இடது பக்கம் எல்லா புறத்திலிருந்தும் மலாயிக்கத்துமார்கள் சூழ்ந்து ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். ஏனென்றால் நபி ஆதம் அவர்களை படைக்கப்பட்ட அந்த இடத்திலே எல்லா மலாயிக்கத்துமார்களும் இல்லை, எல்லா வானவர்களும் இல்லை. ஆக விண்ணுலகம் முழுக்க எல்லோரையும் சந்திக்கின்றார்கள். அன்பிற்குரிய நேயர்களே, அந்த நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், அனைத்து வானவர்களையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கு கூறுகின்றான், எல்லோருக்கும் நீங்கள் சலாம் கூறுங்கள் என்பதாக. அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அந்த பதில்தான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்குமான வாழ்த்துறை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபி அவர்கள் வானவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலாஇக்கத்துல்லாஹ், அல்லாஹுவின் மலாயிக்கத்துமார்களே, அல்லாஹுவின் வானவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வார்த்தையில் அவர்கள் சலாம் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலாஇக்கத்துல்லாஹ். இப்பொழுது வானவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்ன பதில் சொல்கிறார்களோ அதுதான் உங்கள் சந்ததியினருக்கான பதில், வாழ்த்துறை. வானவர்கள் கூறுகிறார்கள், வஅலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக அழகாக இந்த சலாமை மலாயிக்கத்துமார்கள் ஆதம் நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆக நேயர்களே, நபி அவர்கள் சலாம் கூறுகிறார்கள், வானவர்கள் பதில் கூறுகிறார்கள். அந்த பதிலிலே நாம் இன்று சொல்லக்கூடிய அந்த சலாத்தினுடைய முழு அம்சங்களும் அனைத்து சாராம்சங்களும் சேர்ந்து வஅலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற 3 அம்சங்களும் சேர்ந்து வானவர்கள் பதிலுரைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் யாருக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும், நாம் யாருக்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் சலாமை பரிபூரணமாக சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அதே போல நாம் பதில் சொல்லும் பொழுதும் அலைக்கும் சலாம் என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளக்கூடாது, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மூன்றையும் சொன்னால் 30 நன்மைகள், ஒன்றாக சொன்னால் 10 நன்மை. ஆக முழுமையாக சொல்வோமே, நாம் பிறருக்கு வாழ்த்தும் பொழுது பரிபூர்ணமாக வாழ்த்திவிட்டு போவோமே, இறைவனிடத்திலே கேட்போமே. ஆக இந்த வாழ்த்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் சலாமும் உங்கள் மீது உண்டாவதாக என்ற இந்த சலாமை பரிபூர்ணமாக நாம் சொல்ல வேண்டும். ஆக நேயர்களே, இதற்கடுத்து என்ன நிகழ்வுகள் நடந்தன? ஆதம் நபி அவர்கள் யாரையெல்லாம் பார்த்தார்கள்? விண்ணுலகத்திலே சுற்றினார்களே, என்ன காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டன என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த மார்க்க விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
2: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கின்.
0: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: நினைக்கிறது
0: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும் நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ரஹத் அலி கான் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு பிறகு இடம்பெற்று வருது. நாளைக்கும் நம்ம உள்ளூர் கலைஞர்கள் வந்து சிறப்பு நேர்காணல் உங்களுக்காக வழங்க போறாங்க. நாளைக்கு யார் வந்து பேச போறாங்க அப்படின்னா, இரும்பு தோட்டம் அப்படின்ற திரைப்படம் கூடிய விரைவில் வெளிவரப்போகுதுங்க. திரையரங்குகளை பார்க்க போறீங்க. அதை சார்ந்து 2 நடிகர்கள் நம்மோடு நாளைக்கு பேச போறாங்க. யார் அப்படின்னு பொறுத்திருந்து நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் ஹரிஹரன் சுஜாதா கொண்டு வராங்க. பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்காங்களா? இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்காக தான்.

மலேசிய பொது சேவைத்துறையின் கீழ் சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம். sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு வந்து பிடித்தவர்களுக்கு பாட்டு கேட்கணுமா, டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, வந்து என்ன பாட்டு யாருக்காக வேணும் அப்படின்றத தாராளமா நீங்க சொல்லலாம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஃபெல்டா குடியிருப்பு பகுதியிலும் புறநகர் பகுதிகளிலும் இணைய பாதுகாப்பு தொடர்பான இயக்கம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடேல் கூறியுள்ளார். இலக்கவியல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் இலக்கவியல் பொருளாதாரம் மூலம் வருமானத்தை உந்தச் செய்வதற்கான வாய்ப்புகளை பெறவும் அது உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய சமூக புத்தாக்க திட்டம் மை ஐஎஸ்இன் 67 திட்டங்கள் மூலம் 6000 அதிகமான மக்கள் பலனடைந்துள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சான் லீ காங் தெரிவித்துள்ளார். மக்களிடையே தொழில்நுட்ப பயன்பாட்டை விரிவுபடுத்துவதோடு நீடித்த அனைத்தும் உள்ளடங்கிய பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மலேசிய புத்தாக்க வாரியம் இந்த முனைப்பை செயல்படுத்தியுள்ளது என அமைச்சர் கூறியுள்ளார். பர்லீஸ் கடா பஹாங் சபா சரவா உட்பட லாபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் இன்றிரவு 11 மணி வரை இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் கணிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மலேசியா தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மேட்ரிட் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருந்த அவசர நிலை மீட்டுக் கொள்ளப்படுவதாக பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அறிவித்துள்ளார். மேட்ரிட்டின் மேற்கிலும் அவிலாவிலும் பரவிய தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் பெரும்பாலான இடங்களில் தீப்பிழம்புகள் அணைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எகிப்தின் மத்திய தரை கடல் பகுதியில் டமியேத்தா துறைமுகத்தில் எரிவாயு கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட திருக்குருதி தாக்குதல் அமெரிக்கா ஈரான் மோதல் புதிய பதற்றம் உருவாகும் இடரை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சம்பவம் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கான முதன்மை பாதுகாப்பான பாதையாக உள்ள சுவேஸ் கால்வாய் வழி கடல் போக்குவரத்துக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையை தூண்டியுள்ளது. விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ண கார்பந்த முதல் 2 குழு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்ற அரிமோமலய அணி வரும் சனிக்கிழமை நடைபெறும் தாய்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் பெரும் சவாலை சந்திக்க உள்ளது. இதனை ஒப்புக்கொண்ட தேசிய தற்காப்பு ஆட்டக்காரர் ரோட்னி கெல்வின் அணியினரிடையே வளர்ந்து வரும் புரிதலும் ஒருங்கிணைப்பும் ஆக்கப்பூர்வ முடிவை அடைய உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. இந்த பக்கமா கிஷன் பேசிட்டு இருக்கேன். சொல்லியிருந்த மாதிரி டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? இப்போ இந்த நேரத்தில் பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது? வழக்கமாக நம்ம பயணம் செய்யும்போது இந்த பாட்டு இப்போ கேட்டால் நல்லா இருக்கும்ல வானொலி பக்கமா அப்படின்னு யோசிப்போம். அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பயணத்தை ரசிச்சுட்டே போகும்போது என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது? சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்போமே அப்படின்னு நினச்சிங்கன்னா டிக்டாக் நேரலை பக்கமாக இப்போவே வாங்க, வந்து பாட்டு கேளுங்க. அடுத்த பாடல் கோல்டு தேவராஜ் ஃபராரி கேட்கலாம்.

டாக் நேரலை பக்கமா வாங்க. பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அங்க வந்து நீங்க சொல்லலாம். அடுத்த பாடல் கோகிலா சுந்தருக்காக கேட்டிருக்காங்க, தவமின்றி கிடைத்த வரமே அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நீங்களும் டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, வந்து என்ன பாட்டு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை வழங்குறதுக்கு இங்க நாங்க காத்துட்டு இருக்கோம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஷாஸ்டன் லோஷினி குரலில் நம்ம உள்ளூர் பாட்டை கேட்டிருந்தோங்க. அடுத்து ஒரு உள்ளூர் பாட்டு தான் வந்து ஹேமராஜ் கேட்டிருக்கிறாரு. கனகவல்லிக்காக அந்த பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கிடையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூலை நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி நண்பர்களுக்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. உண்மையான நட்பு அது கிடைச்சிருக்கு அப்படின்னா கைவிட்ட வேண்டாங்க, அந்த நட்பை கொண்டாடுங்க. இன்றைக்கு நட்பை கொண்டாடும் ஒரு நாளும் கூட. அதனால் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா? சில பேர் வந்து நான் ரொம்ப நாளாக என் நண்பர்கிட்ட பேசுறது இல்லைங்க, நான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவங்களாம் இருப்பாங்க. எதுக்கு? நமக்குன்னு நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கணுங்க. நிச்சயமாக அவங்கள்ட்ட போ, அவங்க வந்து பேசலைனாலும் நீங்களாக பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருங்க. அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். இப்ப மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

நீண்ட தூர பயணத்துல இப்ப இருக்கீங்க இல்ல கிட்டத்துல கூட போயிட்டு வரலாம், பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா அந்த பாட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல வந்தேன். சாரதா வந்து மகேஷ்காக அந்த பாடல அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து டிக்டாக் பக்கமா யார் பாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திரா வந்துட்டு அடுத்து வரக்கூடிய பாடல் வந்துட்டு அவங்களுடைய கணவர் குமாருக்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் டிக்டாக் நேரலை பக்கமா நீங்கள் கொடுத்த அன்புக்கு நன்றி. தொடர்ந்து நீங்களும் பாடல் கேட்கலாங்க. வாங்க டிக்டாக் பக்கமா இன்னும் நிறைய கதைகளை அங்கே நம்ம பேசலாம். Thank you.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

அன்புக்குரியவருக்கு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு ஆர்வமா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை டிக்டாக் நேரலை பக்கமா தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. செபஸ்டி அமால் டேவிட்காக அந்த பாடல் கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் மகாதேவி தினாகருக்காக பாடல் கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு.

பதினோரு மணி செய்திகளுக்கு முன்பதாக யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, தேவநாயகி வந்துட்டு தஷ்வீனுக்காக அடுத்து வரக்கூடிய பாடல் கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுத்திருந்தது வந்து அனுஷாதான். அனுஷாதான் வெற்றியாளர். அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் அருணுக்காக ஒரு பாட்டை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வந்துகிட்டே இருக்கு. பதினோரு மணிக்கு பிறகு 60களில் வெளிவந்த பாடலை தொடர்ந்து டிக்டாக் நேரலை பக்கமாக நீங்கள் கேட்கலாங்க. உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. 11 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை பக்கமாக இன்னும் நிறைய கதைகளை பேசலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தபோங் ஹஜ் வாரியம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டது தரமற்ற அரசியல் நடவடிக்கை அன்று, மாறாக நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான முஸ்லிம்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான அறம் என்றும் பொறுப்பு என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அந்த அறிக்கை தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டும் என்றும் நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். இதனிடையே இதே விவகாரத்தை தொட்டு பேசிய தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பாடேல், அந்த விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மேற்கொள்ளப்பட்ட அரசியல் வியூகம் அன்று என வலியுறுத்தினார். அமைச்சரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்த பின்னரே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் அவர் சொன்னார். தேர்தல் ஆணையம் SPR வரும் சனிக்கிழமை நடைபெறும் 16வது நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் வருகையை பதிவு செய்வதில் ஒளியியல் எழுத்து அடையாளம் காணும் முறை தொடர்பான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. தேர்தல் செயல்முறை நிர்வாகத்தை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அம்பாங்கன் தொகுதியை உள்ளடக்கியிருக்கும் என்று SPR செயலாளர் டாக்டர் கைருல் ஷாரில் இட்ரூஸ் தெரிவித்தார். ஆற்றல் விலை உயர்ந்துள்ளதை தொடர்ந்து இம்மாதம் ஜெர்மனியின் பணவீக்கம் 2.8 விழுக்காட்டுக்கு உயர்ந்துள்ளது. இது ஜூனில் 2.3 விழுக்காடாக இருந்ததாக புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆற்றல் விலைகள் 8.3 விழுக்காடு உயர்ந்துள்ளன. இது மே ஜூன் மாதங்களில் பதிவான வளர்ச்சியை காட்டிலும் அதிகமாகும். தொலைவரி டெலிகிராம் செயலியின் தோற்றுநர் பவல் டூரோஃபை ரஷ்யா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது. உக்ரைன் உளவுத்துறை தனது தளத்தை பயன்படுத்த அனுமதித்ததாக குற்றஞ்சாட்டி அவரை கைது செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யா தெரிவித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிறைவாக 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. நாட்டின் முன்னணி பாரா நீளம் தாண்டுதல் வீரர் டத்தோ அப்துல் லத்தீப் ரோம்லி ஆடவர் T20 பிரிவில் தங்கம் வென்றதன் மூலம் அனைத்து பன்னாட்டு போட்டிகளிலும் பட்டத்தையும் தட்டிச் சென்ற சாதனையை படைத்துள்ளார். பாராலிம்பிக்கில் இருமுறை தங்கம் வென்றுள்ள அவர் எல்லா முதன்மை போட்டிகளையும் நிறைவு செய்ய 12 ஆண்டுகள் காத்திருந்ததாக தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. தொடர்ந்து டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கலாம். பழம் பாடல்கள்ல உங்க மனசு தொட்ட பாடல், இப்போ இந்த நேரத்துல ஓய்வெடுக்கும் போது என்ன பாடல் கேட்கணும்னு தோணுது, வாங்க அங்கிருந்து நிறைய கதைகளை பேசலாம். இப்போ தொடக்க பாடல் வீர அபிமன்யு படத்துக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா கொண்டு வரும் பாடல் வந்துட்டு இருக்கு.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

முதல்ல புதிய பாடல்கள் கேட்டிருந்தோம் 10 மணிக்கு பிறகு. இப்போ பழம் பாடல்கள் கேட்டு ரசிக்கிற நேரம் வந்தாச்சு. டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க. என்ன பாட்டு யாருக்காக வேணும் அப்படின்றத சொல்லுங்க. சில பேருடைய ஐடியில் பெயர் இல்லை, அதனால கஷ்டமா இருக்கு உங்க பேரை சொல்றதுக்கு. கீழே வந்து எழுதி அனுப்பும்போது உங்களுடைய ஐடியில் பெயர் இல்லைன்னா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத எழுதி அனுப்பிடுங்க. யாருக்காக அந்த பாட்டை கொடுக்க நினைக்கிறீங்களோ அவங்க பெயரையும் குறிப்பிட்டிருங்க. இப்போ அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு படத்துக்காக தில்லை சங்கர் அமுதாவுக்காக கேட்டிருக்காரு, வந்துட்டே இருக்கு.

0: இளம்பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
2: டி டி டு இமி இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.

இந்த இதமான பாடலை வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா செல்வராஜா வந்து தாமரைக்காக அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருந்தாரு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ்ட்ரோ அலைவரிசை 873 வாயிலாகவும் சரி, ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் சரி, இப்போ உலகெங்கிலும் இருந்து எங்கிருந்து மின்னல் ஃபம் கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த பாடல் ஒரே ஒரு ஊரிலே. இது வந்து அப்பா அம்மா வந்து வழக்கமாக பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி பாடுற பாடலாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா பாட்டி கூட அதை சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய தாத்தா பாட்டி அதை சொல்லிட்டு இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இந்த பாடலையும் உங்களுக்காக பாடியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடலை திவிதா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக திரும்பவும் நான் கேட்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துகிட்டே இருக்குது

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேக.

ஷாமலா அந்த பாடலை அவங்களுடைய கணவர் பாலன் கோவிந்தனுக்காக கேட்டிருந்தாங்க. ஏன்னா வருகின்ற 1 ஆகஸ்ட் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து சந்திரலேகா வெண்ணிலா ஜோதியை வீசுதே அப்படின்ற ஒரு பாடல் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் வந்து கேட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற ஒரு பாடல் தான். ரொம்ப நன்றி, நீண்ட நாட்களுக்கு பிறகு இதை கேட்கறதுக்கு எங்களுக்குமே மகிழ்ச்சி. செல்லமுத்து அவருக்காக, ஏன்னா அவர் வந்துட்டு கண்டசலா அவர்களுடைய தீவிர விசிறி, அவருக்காக அந்த பாடலை வழங்கிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டே இருக்கு.

இந்த பாடல் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற பாடல் வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா மகேஷ் வந்துட்டு அம்மா சரஸ்வதிக்காக அந்த பாடல் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பருவை அப்படின்ற பாடல் வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பாடல் வந்து திவ்யா தேஜாஸ்வினி டாக்டர் தினேஸ்வரன் அவர் வந்துட்டு மலாக்கா மருத்துவமனையில் வேலை செய்கிறாரு. உங்களால் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது, உங்களால் முடியும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லி அழகாக அவருக்காக ஊக்கம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் அவங்க மட்டும் இல்லைங்க, மல்லிகா அவங்களுடைய தோழி கமலாவுக்காக முன்னாள் நண்பர்களுக்காக கேட்டிருக்கிறாங்க. ஒரு பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

அடுத்து வரக்கூடிய பாடல் ஜெயா லோகேஷ் அவங்களுடைய அம்மா பரிமலாவுக்காக கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் தமிழ் செல்வி ராகவன் வந்துட்டு அவங்களுடைய அம்மா நாகம்மா ஜெயலட்சுமிக்காக கேட்டிருக்காங்க.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். ஒரு ஊர்ல இரண்டு கஞ்சர்கள் இருந்தாங்க. அந்த இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அதுல ஒருத்தன் வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அவன் தன்னோட மகனை அழைத்து ஒரு பையை எடுத்து அதற்குள் பல பலகாரங்களை இரண்டு கைகளால் நிறைய அள்ளி போடுவது போல ஒரு பாவனை செய்து மகனிடம் சொன்னான், மகனே, நம்ம வீட்டுல நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அதனால என் உயிர் நண்பனுக்கு இந்த பலகாரங்களை சென்று கொடுத்து விட்டு வா என்றான். அவனோட மகன் அதை எடுத்துக்கொண்டு நண்பனுடைய வீட்டுல போய் கதவை தட்டி கொடுத்தான். அங்க பார்த்தா அந்த கஞ்சன் வீட்டுல இல்ல, வெளியூருக்கு போயிருந்தான். ஆகையால அவன் மகன் இருந்தான். இப்போ இவன் கொண்டு போன பலகார பையை திறந்து எல்லா பலகாரங்களையும் எடுத்து வெளியே வைப்பது போல முதல் கஞ்சனுடைய மகன் பாவனை செய்தான். அதை இரண்டாம் கஞ்சனுடைய மகன் கொடுங்க கொடுங்க, சிந்தாம கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். பிறகு சொன்னான், பலகாரங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்காக, உங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுத்தாகணும், இருங்க இதோ வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு 10 எலுமிச்சை பழத்தை எடுத்து வந்து அதை ஒரு பையில் அள்ளி போடுவது போல பாவனை செய்தான். ரொம்ப நன்றின்னு இவனும் அந்த எலுமிச்சை பழங்களை வாங்கிவிட்டு போய்விட்டான். இப்போ இரண்டாம் கஞ்சன் வெளியூரில் இருந்து வீடு திரும்பினான். அவனுடைய மகன் சொன்னான், இந்த மாதிரி உங்க நண்பனோட மகன் வந்தாருங்க, அவங்க வீட்டுல ஏதோ நிகழ்ச்சியாம், உங்களுக்காக பலகாரங்கள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காருன்னு சொன்னான். அப்படியா, அவங்களுக்கு ஏதாவது திரும்ப கொடுத்து அனுப்புனியா? ஆமா அப்பா, உங்க மகனாச்சே சும்மா விடுவேனா, அவங்களுக்கு 10 எலுமிச்சை பழங்களை பையில் வைத்து கொடுத்து அனுப்பினேன் என்றான். எப்படிடா கொடுத்தேன்னாரு. அவன் இப்படித்தான் கொடுத்தேன்னு கையால சைகை செய்து காட்டினான். அப்பாவுக்கு கோபம் வந்தது. ஓங்கி ஒரு அறை அறைந்து விட்டார். ஏன்பா அடிச்சீங்க, 10 பழம் கொடுத்துட்டேன் என்பதற்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்லடா, நீ காட்டுகிற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் அளவுக்கு இருக்குது, அதுக்குத்தான் அடிச்சேன்னு சொன்னான். உலகத்துல இறைவன் எவ்வளவோ செல்வங்களும் அருட்கொடைகளும் கொடுத்திருந்தாலும் சில பேர் இப்படி கஞ்சத்தனமா வாழத்தான் செய்யறாங்க. எல்லாவற்றையும் நான் பதுக்கி பதுக்கி வைக்க வேண்டும், நானும் செலவு செய்ய மாட்டேன், மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவ மாட்டேன், பெற்றவர்களுக்கும் குடும்பத்துக்கும் கூட செலவு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் கருமித்தனமாக வாழ்பவர்கள் கடைசியில் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் அனுபவிக்காமலேயே இந்த உலகை விட்டு போவதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ தனக்கு நல்லது என்று நிச்சயமாக எண்ண வேண்டாம், அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் கஞ்சத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிக்கண்டமாக போடப்படும் என்று அல் குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. கஞ்சத்தனம் செய்வதால் நம்முடைய செல்வம் நம்முடனேயே இருந்துவிடும் என்று பலர் நினைப்பதுண்டு. ஆனால் அந்த செல்வமே தனக்கு கேடாக மறுமையில் நிற்கும் என்பதை நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை. எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஞ்சனுக்கும் தர்மம் செய்பவனுக்கும் உதாரணமாவது மார்பிலிருந்து கழுத்து வரை இரும்பாலான ஆடைகள் அணிந்த இரண்டு மனிதர்களை போன்றதாகும். தர்மம் செய்பவர் அவர் தர்மம் செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய இந்த ஆடை விரிந்து விரல்களை மறைத்து கால்களை மூடி தரையில் இழுபடும் அளவிற்கு விசாலமடையும். ஆனால் ஒரு கஞ்சன் செலவு செய்யக்கூடாது என்று எண்ணும் பொழுதெல்லாம் அந்த ஆடையின் ஒவ்வொரு வளையமும் அதற்குரிய இடத்தை நெருக்கும். அவன் அதை விரிக்க முயன்றாலும் அது விரியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவமையோடு விளக்கினார்கள். நம்மில் சில பேர் இருக்கிறாங்க, தான தர்மங்கள் செய்பவர்களை கூட செய்ய விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நாளை மறுமையில் நரக வேதனையுண்டு என்று அல்லாஹ் சூரா அந்நிசாவிலே வன்மையாக கண்டிக்கின்றான். கஞ்சத்தனத்திலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு பெற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிசி வல் கசல் வல் புஹ்லி வல் ஜுபுன் வல்தல அத்தைனி வ கலபத்தில் ரிஜால். இறைவா, துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. #பஞ்சாரன் ஜாக்கிம்

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடை விடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னல் FM உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி உன் பார்வை தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு
1: தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநில இருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தால் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசியூசூன்.

வணக்கம், நான் கார்த்திக் சாம்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தாங்க.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: தட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீராயிசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: பாவலனம் கவி.
1: மன்னிச்சுக்க, ஸ்டக் ஆகி போச்சு. ஆரம்பத்துல இருந்து வர்றேன்.
0: பாவலனம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபம் கனவை வரையல்லையா?
2: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலைகையா சொல்றியே?
0: அது நான் சரசாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது. விஸ்வா

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: கொஞ்சம்
0: இந்த வயசுல எப்படி இருக்காரு?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்ன. இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
3: ஹாய், வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியும்தான் சொல்லணும், எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரகன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க.
0: மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

தரிசனம். ஐந்து வருடங்களுக்கு மேலாக வரும் பக்தர்களின் இடர்களை நீக்கும் ஒரு புக்கெட் தாலாங் தோட்டத்தில் எழுந்தரில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கேன். ஐந்தாவது தலைமுறையாக இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்றனர். இந்த ஆலயத்தின் வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். தொடக்க காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக நாமக்கல் மணியனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து மண்ணை கொண்டு வந்து வழிபாடு செய்தனர். காலப்போக்கில் கொண்டு வந்த மண் அடர்ந்து இயற்கையாகவே மண் கூடியிருக்கின்றது. 2024 இவ்வாலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அன்று முன்னோர்கள் வழிபட்ட முறையை இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர். காலை தொடங்கி மாலை வரையிலும் இவ்வாலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல் இப்பகுதிக்கு வர அனுமதி கிடையாது. செம்மண் சாலையை கடந்து செம்பனை மரங்களால் சூழப்பட்ட இந்த அழகிய தோட்டத்தில் அழகாய் அமைந்த

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை தொடர்ந்து தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தவறு செய்தவர்களை பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படக்கூடாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மாறாக அந்த அறிக்கையின் முடிவு சம்பந்தப்பட்ட தரப்பை கண்டறிவதற்கு அடிப்படையாக அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டது சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் வியூகத்தின் ஒரு பகுதி அல்ல என தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் வலியுறுத்தினார். மாறாக இந்த முடிவு அமைச்சரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்த பின்னரே வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். பணியிட மனநல கொள்கை வரைவை செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் இறுதி செய்ய சுகாதார அமைச்சு இலக்கிட்டுள்ளது. சாதகமான, பாதுகாப்பான, இணக்கமான பணிச்சூழலை உருவாக்குவதற்கான விரிவான அனைத்தையும் உள்ளடக்கிய வழிகாட்டல் கொள்கை வரைவுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நீட் தேர்வு முறையில் நிகழ்ந்த முறைகேடு விவகாரம் தொடர்பாக இளைஞர்கள் நடத்திய போராட்டங்களால் கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவி விலகிய சில நாள்களுக்கு பிறகு மத்திய புலனாய்வுத்துறை 13 பேர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. குற்றவியல் சதி, நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட 13 பேர் மீது மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. பஸ்ம வான்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்களை தற்காலிகமாக நிலைநிறுத்த அனுமதிக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பல்கேரியாவை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி வலியுறுத்தினார். வாஷிங்டனின் கோரிக்கையை பல்கேரியா ஏற்றுக்கொண்டது ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு துணை போவதற்கு சமம் என்று அராக்ஷி கூறினார். இந்நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு முரணானது என்றவர் குறிப்பிட்டார். விளையாட்டு. தேசிய எடைத்தூக்கும் வீராங்கனை சிதி அகிலா ஃபர்ஹானா ட்ராமான் தனது முதல் கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் அப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் மலேசிய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இறுதி சுற்றில் 86 கிலோ எடை பிரிவில் சிதி அகிலா 2 இடத்தை பிடித்து சாதனையை படைத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இன்று உலகம் நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்ற விவரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிவுகள் வராமல் இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிவாமுத் துன்யா அர்பஅத்து அஷ்யா, இந்த உலகம் நிலைத்திருப்பது நான்கு காரணங்களினால் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அவ்வலுஹா, அதில் முதலாவது, இல்முல் உலமாயி, மார்க்க அறிஞர்களின் அறிவின் இல்மின் காரணமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்க அறிஞர்கள் மக்களுக்கு எப்படி இபாதத்து செய்ய வேண்டும், எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். மக்களை நேர்வழியின்பால் அழைத்துச் செல்கிறார்கள். மக்களுக்கு இறை உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹுவின் மீது அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை நல்லவர்களாக மாற்றுகிறார்கள். அதன் காரணமாக அடியார்கள் அழுது அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் நாடுகிறார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தாலா அடியார்களுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான்.

வசானீஹா சகாவத்துல் அக்னியாயி. இரண்டாவது காரணம், செல்வந்தர்கள் அவர்கள் செய்யக்கூடிய கொடைத்தன்மையின் காரணமாக, தர்மத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நிலை பெறச் செய்திருக்கின்றான். செல்வந்தர்கள் தான தர்மங்களை செய்து ஏழைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதின் காரணமாக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகின்றான். தான தர்மம் செய்பவர்களை அல்லாஹு நேசிக்கிறான். அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுடைய நற்செயலின் காரணமாக இந்த முழு உலகத்தையும் அல்லாஹு அழித்து விடாமல் நிலைபெறச் செய்திருக்கின்றான்.

வசாலிசுஹா அதுலுல் உமராயி, மூன்றாவது தலைவர்களின் நீதத்தினால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நிலைபெறச் செய்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில நல்ல தலைவர்கள், அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள், தவறு செய்ய மாட்டார்கள். தன் குடும்பத்தில் தவறுகள் நிகழ்ந்துவிட்டாலும் அதற்கும் சரியான தண்டனைகளை கொடுப்பார்கள். எல்லா சமயத்திலும் அல்லாஹுவிற்கு பயந்து அவர்கள் நேர்மையாக நடப்பதினால் அல்லாஹு தஆலா அதை விருப்பப்படுகிறான். அவன் நேர்மையாளன், அவன் நேர்மையை விரும்புவதினால், யாரெல்லாம் நேர்மையாக நடக்கிறார்களோ அவர்களின் காரணத்தினால் இந்த உலகத்தை அழித்து விடாமல் அல்லாஹு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். ஏழைகளுடைய துஆவினால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழித்து விடாமல் நிலைபெறச் செய்திருக்கின்றான். இறைவா, எங்களுடைய பாவங்களையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ஏழைகள் துஆ செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பணிந்து துஆ செய்வதினால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு இந்த உலகத்தை அழித்து விடாமல் நிலைபெறச் செய்திருக்கின்றான். இந்த நான்கு தன்மைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், நேர்மையாக நடக்கக்கூடிய பழக்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யக்கூடிய பழக்கத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த நான்கும் நம்மை சொர்க்கத்தில் அழைத்து சேர்த்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யாரிடத்திலே இது போன்ற தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் பணிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், உதுஊ ரப்பக்கும் தலர்ருஅம் வஹுஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅதீன். அவர்கள் தங்களுடைய இரட்சகனை பணிந்தவர்களாக மெதுவாக அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான். நாமும் அல்லாஹுவை சார்ந்து சுஜூதில் நெற்றியை வைத்து பணிந்து நாம் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்தால் நிச்சயமாக சொர்க்கத்துடைய அந்த பாதையை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதுபோன்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துருள வேண்டும்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். வணக்கம், இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் மோகன்.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களை. இனிதொரு காலை பொழுது வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகாவே பிறந்திருக்க நமக்காக.
0: அப்புறம் நேற்றைய நாள் நமக்கு நல்லதொரு முடிவை கொடுத்தது. அதுக்கப்புறம் இன்றைய நாள் வந்து ரொம்ப அழகான ஒரு தருணத்தை ஏற்படுத்த காத்திருக்கின்றது. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க.
1: ஆமா, பொதுவாகவே இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முடிய போகுது அப்படின்னா இந்த மாசம் என்னெல்லாம் நல்லது நடந்தது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருந்தது அப்படின்னு ரீகேப் மாதிரி ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் நிறைவுக்கு வரும்போது இந்த மாசம் என்னெல்லாம் விஷயம் நம்ம பண்ணோம், எதெல்லாம் அடுத்த மாசத்துக்கு நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்ற சிறிய யோசனைன்றது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன்.
0: எப்போதுமே அதிகமா கவலைகளை பற்றி தான் சிந்திக்கிறோம், நடந்த நம்ம எதிர்பார்க்கா விஷயங்களை பத்தி தான் அதிகமா பேசுறோம். அதெல்லாம் இந்த மாதத்தோட இன்றோடு விட்டுட்டு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னா, இந்த ஜூலைல நடந்த நல்ல தருணங்களை கொஞ்சம் நினைவு கூற போறோம்.
1: ஆமா,
0: அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு அமையணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை.
1: சரி, இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அமையட்டும்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, ஆடி திங்கள் 15 நாள், 2026 ஜூலை 31 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ரொம்ப சிறப்பான மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமையாக நமக்கெல்லாம் அமையட்டும்.
1: அம்மனின் அருள்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: ஃப்ளட்டர் கிக்ஸ் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதலில் தரையில் முதுகை வைத்து நேராக படுத்துக் கொள்ளுங்க. இரண்டு கைகளையும் உடம்பின் பக்க வட்டில் வையுங்க. இப்போது இரண்டு கால்களையும் நேராக நீட்டி ஒரு காலை மேலே மற்றொரு காலை கீழே என்று மாறி மாறி நம்ம வேகமா அசைக்கணும். இதை செய்யும் போது வயிற்றை வந்து நம்ம இறுக்கமா, அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு குறைய ஆரம்பமாகும். இந்த ஒர்க் அவுட் 20 முதல் 30 செகண்ட் வரைக்கும் 4 செட் செய்யுங்க. தொடர்ந்து இந்த வொர்க் அவுட் செய்யும் போது கண்டிப்பா மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அடுத்த முறை மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: இந்த பாட்டுல அழகான வரி, நான் இல்ல நீ இல்ல நாம்னு மாத்து. என்னைக்கு நாம்னு செயல்படுறோமோ அன்னைக்கு வெற்றி ரொம்ப சீக்கிரமா வந்து கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி, கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: தேர்தல் ஆணையம் SPR இருக்காங்க இல்லையா, இவங்க நாளை நடைபெற உள்ள நெகிரிசு மிலானுடைய 16th சட்டமன்ற தேர்தலில் OCRVA ஓட்டர்ஸ் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த முறையை பரிட்சார்த்த முறையில் அமல்படுத்தவிருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் குறித்த விவரங்களை பிறகு நம்ம பகிர்ந்துக்கலாம்.
1: சரி, வேலையிட சூழலை வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்வது அப்படின்றது எல்லாருடைய கடமையா இருக்கு. அதே சமயத்தில் இந்த வேலையிட மனநலம் குறித்த சில முன்னெடுப்புகளை வந்து சுகாதார அமைச்சு கூடிய விரைவில் எடுக்கப் போவதாக, இதை பற்றிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.
0: மித்ரா மூலம் இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் 65.5 மில்லியன் தொகைக்கும் மேலான தொகை இந்திய சமுதாயத்திற்கு பல்வேறு திட்டங்களின் வழி கொடுக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து மற்றொரு செய்தி, மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த வீடு அல்லது கட்டடம் சார்ந்த கட்டுமானங்களுக்கு இந்த AI செயற்கை நுண்ணறிவுடைய ஆதிக்கம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான வலியுறுத்தல் வந்து வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மைடெக்ல பாத்தீங்கன்னா நிலமனை மாநாடு வந்து இப்போ ரொம்ப விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு, வாய்ப்பு இருந்தா நீங்களும் போய் இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம்.
0: இவை வந்திருக்கக்கூடிய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகள் அப்ப பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கி பத்திரிகைகளை படிக்க மறந்துடாதீங்க. இப்போ காலையில என்ன கேள்வினா, நம்ம காலையிலேயே வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், 5:30 எழுந்திருக்கிறோம், 6:30 வீட்டை விட்டு வெளியாகிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வேலை இந்த ஒரு செயல் தான் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை காலையிலே எடுத்துக்கோயோ, இது இல்லைன்னா நான் இன்னும் சீக்கிரமா கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒன்னு நினைப்பீங்கல்ல.
1: எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவீங்க அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து சொல்லலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: சில பேருக்கு கிளம்புறதா இருக்கலாம், சில பேருக்கு குடிக்கிறதா இருக்கலாம், சில பேருக்கு சாப்பிடுறதா இருக்கலாம், இது

காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் ஒரு சிறுவனுக்கு காகித பட்டம் பறக்க விடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் பறக்க விடும் ஒவ்வொரு பட்டமும் சிறிது நேரத்திலே கீழே விழுந்துவிடும். ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு பலமான நூலை கொடுத்து சொன்னார், நீ எவ்வளவு உயரமாக பறக்க விட்டாலும் இந்த நூல் அதை தாங்கும். சிறுவன் மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை காகித பட்டம் நீல வானத்தில் மிகவும் உயரமாக பறந்தது. அதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் தாத்தா புன்னகைத்து சொன்னார், வாழ்க்கையும் இந்த காகித பட்டம் போலதான். நம் கனவுகள் எவ்வளவு உயரமாக பறக்க வேண்டுமானாலும் பறக்கலாம், ஆனால் அதை நிலையான உயரத்தில் வைத்திருக்க திறமையும் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த நாள் முதல் அவன் எந்த சவாலையும் பயப்படாமல் எதிர்கொள்ள ஆரம்பித்தான். விடாமுயற்சியுடன் உழைத்து தன் கனவுகளை நிஜமாக்கினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவை அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம். சில தடைகள் வந்தாலும் அது உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. உங்கள் கனவுகளை நம்புங்கள், ஒருபோதும் கைவிடாதீர்கள். விடாமுயற்சி இருக்கும் இடத்தில் வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 6:53 ஆயிருச்சு. காலையில இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்குவீங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, பேசலாம்.
0: சங்கீதாவுக்கு எந்த வேலைக்கு நேரம் அதிகமா எடுக்கப்படுது காலையில?
2: உங்களுக்கு
0: ஒரு தனி மகிழ்ச்சி,
2: உண்மையிலே
0: அதுக்கு பெரிய ஆற்றல் அந்த மாதிரி இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அதெல்லாம் சீக்கிரமா போக்கணும் அப்படின்னா இது ஒரு சுலபமான வழி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி எவ்வளவு நேரம் நிப்பீங்க அந்த பூ பைப்ல?
2: கிட்டத்தட்ட தண்ணியில மட்டும் ஒரு 20 நிமிஷம் நிப்பேன்.
0: ஓ, வேலைக்கு போட வேண்டியதா?
1: எங்க நீர் விரயம் பண்ணிட்டு அவள சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க.
2: நம்ம நீர் விரயமா நினைக்காம அது எப்படி சொல்றது? நமக்கு ஒரு தெரபியா
0: நினைக்கலாமே. அப்ப காலையில நீங்க வந்து ஒரு தெரபி முடிச்சிட்டு தான் வேலைக்கு புறப்படுறீங்க?
2: ஆமா, தெரபி முடிச்சிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
0: சரி சரி, அப்ப எல்லாம் முடிஞ்சு வேலைக்கு புறப்பட்டாச்சா? வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மகேஸ்வரி.
0: எங்க இருந்து?
3: பினாங்.
0: மகேஸ்வரி,
1: விரிவுரையாளரா இருக்கீங்க? தமிழ்ல விரிவுரையாளருங்க அதுக்கு பேரு. பயந்துட்டீங்க?
0: அப்படின்னா விரிவுரையாளர்.
1: நீங்க சொல்லுங்க, எதுக்கு அதிக மணி நேரம் எடுத்துக்குவீங்க?
3: எனக்கு காலையில நான் நைட் தூங்குறதுக்கு முன்ன ஒரு விஷயம் ரொம்ப திங்க் பண்றது வந்து காலையில எழுந்திருச்சு தியானம் பண்ணணும்.
1: ஓ, தியானம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு நாளும் உங்க விடியலே இருக்க போயிருக்கோம்.
0: நன்றி விரிவுரையாளரே.

தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான விசாரணையில் வெளிப்படைத்தன்மை அவசியம், பிரதமர் வலியுறுத்தல். பணியிட மனநல கொள்கை வரைவு அக்டோபருக்குள் இறுதி செய்ய சுகாதார அமைச்சர் இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை தொடர்ந்து நடத்தப்படும் விசாரணைகள் தவறு செய்தவர்களை பாதுகாப்பாமல் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அந்த விசாரணை அறிக்கையின் முடிவு சம்பந்தப்பட்ட தரப்பை கண்டறிவதற்கு அடிப்படையாக அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். 2014 முதல் 2020 வரையிலான தாபோங் ஹாஜி வாரிய நிர்வாகம் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்த விசாரணைகள் அடங்கிய 211 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிம் வெளியிட்டுள்ளது. இதனிடையே விமர்சனங்களையும் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ள தாம் எப்போதும் தயாராக இருப்பதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். மேலும் முந்தைய நிர்வாகங்களின் பலவீனங்களை சரிசெய்ய அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதை சுட்டிக்காட்டினார். இவ்வேளை உலகளாவிய தேசிய அளவிலான நிதி நிறுவனங்களின் வரலாற்றில் உயர்நெறி, நல்லாட்சி, திறன்மிக்க மற்றும் நம்பகத்தன்மையான நிர்வாகம் தொடர்பான பல்வேறு சவால்களை பல நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேபேங் பொருளகத்தின் புதிய தலைமையகம் மனாரா மர்டேக்கா மேபேங்கின் திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அதன் பணியாளர்களுக்கான சவால் நிதி செயல்திறனில் மட்டுமல்ல அவர்களின் உயர்நெறி கொள்கையால் மதிக்கப்படுகிறது என கூறினார். மேலும் நாடு 70வது சுதந்திர ஆண்டை நெருங்கும் வேளையில் நாட்டின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பேண மலேசியர்கள் கடுமையாக உழைப்பதோடு மனித நேயத்தை மையமாக கொண்ட பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என

0: பிரதமர் அழைப்பு விடுத்தார். தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டது சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் வியூகத்தின் ஒரு பகுதி அல்ல என தொடர்பு அமைச்சர் டாத்து ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் வலியுறுத்தினார். அமைச்சரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்த பின்னரே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். இந்த முடிவு விசாரணை அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துவதோடு மக்களவையில் இதுகுறித்து விவாதிக்கவும் செயலாக்க தரப்பு நடவடிக்கை எடுக்கவும் வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளில் 75 விழுக்காடு செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சட்ட செயலாக்க நடவடிக்கைகள் உட்பட மேலும் சில பரிந்துரைகள் தொடரப்பட வேண்டியுள்ளதாக அரசாங்க பேச்சாளருமான அவர் தெரிவித்தார். பணியிட மனநல கொள்கை வரைவை செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் இறுதி செய்ய சுகாதார அமைச்சு இலக்கிட்டுள்ளது. மனிதவள அமைச்சு, தொழிலாளர் பாதுகாப்பு நலத்துறை, மலேசிய முதலாளிகள் சம்மேளனம், மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் MTUC ஆகியவை உடனான கலந்தாலோசனைக்கு பின் அது இறுதி செய்யப்படும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். சாதகமான, பாதுகாப்பான, இணக்கமான பணிச்சூழலை உருவாக்குவதற்கான அனைத்தையும் உள்ளடக்கிய வழிகாட்டல் கொள்கை வரைவுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுவதாக அவர் கூறினார். மேலும் இந்த கொள்கை வரைவு ஆலோசனைகள் வழங்குவதோடு நின்றுவிடாமல் பணி வாழ்க்கை சமநிலை மற்றும் ஊழியர்களுக்கான ஆதரவு அமைப்புகள் உட்பட்ட பல்வேறு அம்சங்களை கணக்கில் கொள்ளும் என்றார் அவர். மலேசிய சமூக புத்தாக்க திட்டம் மை IS மூலம் 6000-க்கும் அதிகமான மக்கள் பலனடைந்துள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாத்தோ சாங்லி காங் தெரிவித்துள்ளார். 2021 தொடங்கி கடந்த ஆண்டு வரை 13.97 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 67 திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மக்களிடையே தொழில்நுட்ப பயன்பாட்டை விரிவுபடுத்துவதோடு நீடித்த அனைத்தையும் உள்ளடக்கிய பொருளாதாரத்தையும் உந்தச் செய்வதை நோக்கமாக கொண்டு மலேசிய புத்தாக்க வாரியம் இந்த முனைப்பை செயல்படுத்தியுள்ளது என அமைச்சர் கூறியுள்ளார். சிங்கப்பூர் அரண்மனையில் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் அளித்த காலை விருந்தோம்பலில் பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா கலந்து சிறப்பித்தார். இது சிங்கப்பூர் மலேசியா இடையேயான நீண்ட காலமாக நீடிக்கும் வலுவான உறவை மீண்டும் புலப்படுத்தியுள்ளது. ஆசியான் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டதாக வாங் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இச்சந்திப்பில் இரு நாடுகளும் இணைந்து முன்னெடுத்து வரும் பல்வேறு சாத்தியமான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதனிடையே 55வது மலாயா பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்திற்கு இடையிலான துங்கு வேந்தர் கோல்ஃப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக சுல்தான் நஸ்ரின் ஷா சிங்கப்பூர் சென்றுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணிட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: இந்தியாவில் நீட் தேர்வு முறையில் நிகழ்ந்த முறைகேடு விவகாரம் தொடர்பாக இளைஞர்கள் நடத்திய போராட்டங்களால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய சில நாள்களுக்கு பிறகு மத்திய புலனாய்வுத்துறை 13 பேர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. குற்றவியல் சதி, நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்ட 13 பேர் மீது மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. முன்னதாக அந்நாட்டில் நீட் தேர்வுத்தாள் கசிந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையைத் தொடர்ந்து 2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் கடந்த ஜூன் 21 நாள் பலத்த பாதுகாப்புடன் மறுத்தேர்வை எழுதினர். பெஸ்மர் வான்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்களை தற்காலிகமாக நிலைநிறுத்த அனுமதிக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பல்கேரியாவை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ஆராக்சி வலியுறுத்தினார். ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அந்த தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்களை நிலைநிறுத்துவதற்கான வாஷிங்டனின் கோரிக்கையை பல்கேரியா ஏற்றுக்கொண்டது ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு துணை போவதற்கு சமம் என்று அராக்சி கூறினார். மேலும் இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு முரணானது என்றும் அவர் கூறினார். கடந்த மாதம் வெனசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட லகுவேரா பகுதியில் கட்டடங்களை இடிக்கும் பணியை அதிகாரிகள் தொடங்கினர் என்று AFP தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களையும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் தேடி மீட்கும் பணியில் மீட்புக் குழுவும் குடும்பத்தினரும் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். அந்த நிலநடுக்கங்களில் பலியானோர் எண்ணிக்கை 5,500 கடந்துள்ள வேளை 17,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் 856 மேற்பட்ட உள்கட்டமைப்புகள் சேதமுற்றன. ஜப்பான் அடுத்த ஆண்டு ஏப்ரல் தொடங்கி ஈராண்டுக்கு உணவு மற்றும் பானங்கள் மீதான பயணித்தாளர் வரி விகிதத்தை 8 விழுக்காட்டிலிருந்து 1 விழுக்காட்டிற்கு குறைக்கும் என்று பிரதமர் சனாயி தாக்காயிச்சி அறிவித்துள்ளார். 1989 பிறகு மேற்கொள்ளப்படும் முதல் வரி குறைப்பு இதுவாகும் என்றார் அவர். வரி குறைக்கப்படுவதோடு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினருக்கு ரொக்க பணமும் வழங்கப்படும். இதன் மூலம் வரி சுமையை முழுமையாக நீக்க முடியும் என்றும் விலை உயர்வால் சிரமப்படும் குடும்பங்களுக்கு உதவுவதற்கு இதுவே சிறந்த வழியாகும் என்றும் தாக்காயிச்சி தெரிவித்தார். விளையாட்டு. தேசிய எடைத்தூக்கும் வீராங்கனை சிதி அகிலா ஃபர்ஹானா ட்ராமான் தனது முதல் கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் மலேசிய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இறுதி சுற்றில் 86 கிலோ பிரிவில் சிதி அகிலா 2 இடத்தை பிடித்து சாதனையை படைத்துள்ளார். ஸ்னாச் பிரிவில் 113 கிலோ மற்றும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 140 கிலோ என மொத்தம் 253 கிலோ எடையை தூக்கி 20 வயதான சிதி அகிலா வரலாறு படைத்துள்ளார். இவ்வேளை 278 கிலோ எடையை தூக்கிய இங்கிலாந்தின் எமிலி கேம்பல் தங்கப்பதக்கத்தை வென்ற வேளை கனடாவின் அட்டா மேலவ் 250 கிலோ பிரிவில் வெண்கலத்தை பெற்றுள்ளார். தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான விசாரணையில் வெளிப்படைத்தன்மை அவசியம், பிரதமர் வலியுறுத்தல். பணியிட மனநல கொள்கை வரைவு, அக்டோபருக்குள் இறுதி செய்ய சுகாதார அமைச்சர் இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி, மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு, வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1961 இன்றைய நாளில் மலையா கூட்டரசு, பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து ஆகியவை இணைந்து பொருளாதார பண்பாட்டு ஒத்துழைப்புக்கான தென்கிழக்காசிய அமைப்பு ஆசாவை உருவாக்க இணக்கம் கண்டன. இந்த உடன்பாடு பாங்காக்கில் நடைபெற்ற கலந்துரையாடலில் எட்டப்பட்டது. இதில் மலையா கூட்டரசு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான துங்கு அப்துல் ரஹ்மான், பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் பிலிக்ஸ் பெட்ரோ சரானோ, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் தனட் கோமான் ஆகியோர் பங்கேற்றனர். மலையா சுதந்திரம் பெற்ற பின்னர் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கில் துங்கு அப்துல் ரஹ்மான் மேற்கொண்ட தொடக்க முயற்சிகளில் ஒன்றாக ஆசா அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆசா அமைப்பின் மூலம் பண்பாட்டு ஒத்துழைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பாங்காக் கோலாலம்பூர் இடையே ஆசா விரைவு ரயில் சேவையும் தொடங்கப்பட்டது. எனினும் ஆசா குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை. மலேசியா உருவானதை தொடர்ந்து பிலிப்பீன்ஸ் சபா மீது உரிமை கோரி எழுப்பிய சிக்கல் ஆசாவின் முன்னேற்றத்துக்கு தடையாக அமைந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நடுநாள்

0: வணக்கம், செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி என்னெல்லாம் வேலை செய்ய முடியும்னு சில நேரங்களில் கேட்பாங்க என்கிட்ட. ஏன்னா யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் செயற்கை நுண்ணறிவுன்னு தொடவே இல்லையோ, ChatGPT போல கருவிகள்லாம் இன்னும் நீங்கள் பயன்படுத்தாதவங்களுக்கு இந்த கேள்வி எப்போதுமே அவங்களோட மனதில் இருக்கும். ChatGPT-யா இந்த மாதிரி ஒரு கருவிகள்லாம் AI கருவிகள்லாம் எப்படி உதவி பண்ணுதுனாக்கா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறது உதவி பண்ணுது. எனக்கு இந்த மாதிரி கடிதம் வேணுன்ற விவரத்தை கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது கரெக்டாக உங்களுக்கு கடிதம் கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் வந்து மொழி பெயர்ப்பு, தமிழ்லேருந்து மலாய்க்கு மொழி பெயர்க்கலாம், மலாயிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்க்கலாம், நிறைய விஷயங்களா நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் தயார் பண்ணலாம். அப்புறம் அடுத்து நீங்க என்ன பண்ண முடியும், ஐடியா கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கிட்ட நீங்க ஐடியா கேட்கலாம். சரி, இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம், சில ஐடியா கொடு அப்படின்னு சொன்னாக்க புது ஐடியா எல்லாம் அதுவால கொடுக்க முடியும், புது புது ஐடியா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றது, ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவோம், ஒரு பிரச்சனையை தீர்வு எப்படி தேடுறது அப்படின்னு சொன்னா அதுகிட்ட கேட்டாலும் அது வந்து தீர்வுகள் உங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இதுக்கு எல்லாமே மிக முக்கியம் சரியான ப்ராம்ப்டிங் மெத்தட், அந்த எப்படி கேள்விகளை கேட்கணும்ன்றது. அதுக்கு தான் நீங்க பயிற்சிகளுக்கு போனீங்கன்னு சொன்னாக்க இந்த பயிற்சிகள்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதை கத்துக்கிட்டு வந்து நீங்க உங்களோட இந்த AI திறனை வந்து நீங்க இன்னும் மேம்படுத்தலாம்.

0: எடுத்தீங்க
1: எனக்கு டெய்லி டிராவல் பண்றதே வந்துட்டு இங்க இருந்து இன்னும் ரொம்ப தூரம் அடுத்த ஸ்டேட் ஆக்சுவலி அடுத்த ஸ்டேட் தான் பட் இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேட் தாண்டி போற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும்.
0: பரவாயில்ல, அதான் நாங்க இருக்குமே. எங்களால முடிஞ்சது நல்ல இசைய நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு குடுக்கறோம், அதை கேட்டுட்டே போங்க.
1: கண்டிப்பா. ஆக்சுவலி ஆனஸ்ட்லி நான் ரேடியோ கேட்காத ஆளு, என் ரேடியோ பத்தி பேசினதும் கிடையாது, எனக்கு என்ன சேனல்னு கூட தெரியாது. இப்ப ரீசன்ட்லி தான் வந்துட்டு எங்க அம்மா திட்டி திட்டி வந்துட்டு ரேடியோ கேக்குறேன்.
0: அம்மா சொல்லி நீங்க செய்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா?
1: ஓகே, பாட்டுலாம் நல்லா இருக்கு. காலையில டிராவலிங் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகல.
0: நீங்க கேட்டாதாங்க எங்களுக்கு வேலையா, அதனால கேளுங்க போதும். சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சேக் பண்ணதுக்கு அப்புறம் ரியலி அப்ரிஷியேட்டிங்.
0: ரொம்ப நன்றி. இந்த நாள்ல நீங்க இது சொன்னது பாத்து போங்க, உங்களுடைய மன உளைச்சலை நாங்க குறைக்கிறதுக்கு அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: முதல்ல வந்து நம்ம காயத்ரிக்காக அந்த பாடல் வந்தது. மனக்குமரலோட வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க ஒண்ணு சொன்னாங்க, பரவாயில்ல இப்பெல்லாம் மின்னல் கேக்குறதுனால நெரிசல் பெருசா எனக்கு கஷ்டமா தெரியல, ஆனா உள்ளூர்லயே இருந்துகிட்டு அவ்வளவு நேரம் சொந்த ஊர் கதையோட வந்தாங்க அவங்களும்.
1: சரி, நீங்களும் அப்படி இருந்தா சொல்லுங்க, அடிக்கடி இந்த சொந்த ஊர் போகக்கூடிய நபர்கள் இருக்கீங்களா, வாங்க பேசலாம்.
2: அஸ்வானி ஆயத்தவர் பேரால் இருந்து அழைக்கிறேன். தேவிகள்
0: அஸ்வானி அங்கதான் இருக்கீங்களா இப்போ? வெடி
2: ஆமா இப்போ இங்கதான் இருக்கிறேன்.
0: சொந்த ஊர் எங்க?
2: சொந்த ஊர் கிளாங் கிளாங்கூர். தேவிகள்
0: கொஞ்சம் தூரமாச்சே.
2: ஆமா, பணி நிமித்தம் காரணமா இங்க வர வேண்டியதாயிருச்சு. அப்ப வந்து அதாவது ஒரு 3 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் பகண்டத்தூல இருந்தேன். அந்த சமயத்துல வந்து அங்க உறவினர்கள் நண்பர்கள்னு யாருமே கிடையாது. அந்த 5 நாட்கள் வந்து பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு வெள்ளிக்கிழமை 12:30 அடித்த உடனே வாகனத்துல எடுத்துருவேன்.
0: டீச்சரா? பள்ளி மணி எப்ப அடிக்கும்?
2: ஆமா, ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளனியா கிளம்பலாம் அப்படின்னு எங்கேயுமே நிக்க மாட்டேங்க. வாகனத்துல ஏறினா அதோட போயிட்டு வீட்டுல இறங்குறது தான்.
0: அப்போ WC இல்ல, இப்ப இருக்குல்ல?
2: இப்போ இருக்கு, அப்போ இல்ல. அப்ப பாத்துக்கோங்களேன் எவ்வளவு வேகத்துல போவேன் அப்படின்னு.
1: ஒரு மாசத்துக்கு 4 தடவை அப்ப வெளியாயிருவீங்க சொந்த ஊருக்கு?
2: ஆமா, வார வாரம் வெளியாயிருவீங்க. ஏன்னா அங்க உள்ள ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க எல்லாமே பேரால உள்ளவங்க. நான் மட்டும்தான் வந்து ஸ்லாங் ஊர்னால அவங்களும் வந்து முடிந்த அளவுக்கு வந்து அந்த வீக்கெண்ட்ல எந்த ஒரு வேலையும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க.
0: இப்போ 1000 தவறல எப்படி?
2: இப்போ வந்து திருமணம் ஆகி இப்ப 1000 தவறல இருக்கிறேன்.
1: இப்ப பல்லு கடிச்சிடலாம் இல்ல?
2: இல்ல, விடுமுறைக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போறது.
0: மாசத்துல 4 தடவை போன நீங்க, திருமணத்திற்கு அப்புறம் எத்தனை தடவை?
2: 2 மாதத்திற்கு ஒரு.
0: எப்படி அவர்கிட்ட சொல்ல வேண்டிதானே, என்ன வார வாரம் விட்டுருங்க.
1: எப்படி இருந்து ஆள் தெரியுமா?
2: ஆமா, அதான் சொல்லிருக்கேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் கணவர்கிட்ட சொல்லிருக்கு. ஆனா என்ன பண்ணறது, நமக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால. அப்ப ஆனா இப்ப உள்ள அடுத்த சமுதாயம், அதாவது நம்ம பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், கணவர் தேடினீங்கன்னா தயவு செய்து அருகாமையிலே தேடிக்கோங்க.
0: எந்த எந்த கிலோமீட்டருக்குள்ள தேடிக்கணும்னு சொல்லுவீங்க?
2: 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்குள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க.
1: ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க தப்பா எடுத்துக்கலாம், நீங்க எப்படி தேடுறீங்க கணவரை அவ்வளவு தூரத்துக்கு?
0: நீங்க இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல ஒரு கடல் காத்து இதெல்லாம் இருக்கு, நல்ல தோட்டப்புறம்.
2: ஆமா, அது உண்மை. ஏன்னா நீங்க பேரால உள்ளவங்கனால சொல்றீங்க அப்படின்னு கிடையாது. ஆனா உண்மையானே ரொம்ப அழகான ஊர்,
0: ரொம்ப நல்ல ஒரு 1000 தவார் அது அனுபவிங்க. முடிஞ்ச உங்க சொந்தக்காரவங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அங்க வந்து சுத்தி பாத்துட்டு போக சொல்லுங்க.
2: கண்டிப்பா, கண்டிப்பா சொல்றது.
0: நன்றி அஸ்வானி.
2: மோகன்
1: நன்றிங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: உங்கள் காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சிவசங்கரி, எங்க சொந்த ஊர் உங்களுக்கு?
3: பூச்சோங்.
1: எங்க இருக்கீங்க?
3: முக்கியமான
2: சில காரணங்கள் இருக்கணும் சொந்த ஊருக்கு போறதுக்கு. வார வாரம் போகணும்னு தோணும், என்னென்ன காரணங்களுக்காக பொதுவாவே நீங்க போவீங்க சொந்த ஊருக்கு?
1: அமைதியான
3: வாழ்க்கை
1: இருக்கு, இங்க இருக்கிறதா அங்கேயும் இருக்கு.
2: அப்ப இன்னைக்கு தயாராயிருவீங்க?
3: ஆமா, உடல் மட்டும் தான் இங்க இருக்கு.

0: காலையில போகும்போது எப்படி பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருவீங்க? எடுத்து வச்சாச்சு. சரி சரி, உங்களுக்கு அது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா அது செய்யுங்க சரிங்களா?
1: 12 மணிக்கு
0: ஒரு புடி சரியா? நன்றி. அம்மா நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு.
2: ஆமா, அதனால இந்த சொந்த ஊருக்கு போக குடிங்களா அதிகமா சொல்றது என்னன்னா, வீட்டு சாப்பாடு சாப்பிடறதுக்காகவே நாங்க போலாம்.
0: எனக்கு ஒருத்தர் தெரியும், ரெண்டு வாரம் போலன்னா 3வது வாரம் வருவாரு. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் போகாம இருக்க மாட்டேன்ட்டு. உங்களுக்கு தெரியுமா அவரு?
2: தெரியும் தெரியும். நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு ஊருக்கே தெரியும்.
0: நான் அப்படி சொல்லல.
2: அது என்னன்னா, சொந்த ஊருக்கு போகும்போது நம்ம அந்த சாச் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வருது.
0: எப்படி போய் இதுல பூட்டிக்குவீங்களா என்ன?
3: ஐயோ எதுவும்

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: சுசிலா, கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கிறாங்க.
3: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
3: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
2: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
3: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளப்பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
4: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ.
5: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0100709719.
6: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
7: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
6: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
8: போக்குவரத்து தகவல்.
9: சுங்கை டுவாலிருந்து பிராய் செல்லக்கூடிய பாதையில் 131 கிலோமீட்டர் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அதனால அங்கு சற்று நெரிசல் ஏற்பட்டிருக்கு. காஜாங்கிலிருந்து பாங்கி செல்லக்கூடிய பாதையில் 300 கிலோமீட்டர் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அதனால அங்கு வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு. செபராஞ்சையிலிருந்து பிராய் செல்லக்கூடிய பாதையில கடுமையான மழை ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையில பயணம் செய்யுங்க.

0: தூரிகா 7:55 ஆயிருச்சு.
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அடிக்கடி சொந்த ஊர் பயணம்லாம் மேற்கொள்வீங்களா அப்படின்னு.
0: மேனகா,
2: கிளாந்தன்ல படிச்சப்ப வாரம் வாரம் வந்துருவேன்.
0: கிளாந்தன்ல படிக்கும் போது வாரம் வாரம் வந்துருவீங்களா?
2: ஆமா.
0: அங்க இருந்து ஏதாவது நீங்க எக்ஸ்பிரஸ்ல வருவீங்களா என்ன?
2: இல்ல, பஸ் எடுத்தா ஒரு 8 hour ஆகும். ஆமா, ராத்திரி 10 மணிக்கு பஸ் எடுப்பேன். இங்க வந்து டிபிஎஸ்ல வந்து 4:30 வந்து இறங்குவேன்.
0: ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புறப்பட்டுருவீங்க அங்கிருந்து?
2: ஒரு வியாழக்கிழமை ராத்திரியும் கிளம்பிடுவேன். இங்க இருந்து திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் கிளம்புவேன்.
0: சனிக்கிழமை நீங்க கிளம்பணும், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வகுப்பு இருக்குமே.
2: நிறுவனத்துல
1: வேலை செஞ்சிருந்தீங்க.
2: அது வாஸ்து வந்து அபிசம் பஸ் டிரைவரா கூட வேலை செஞ்சிருக்கு. அது தெரியல, அந்த டைம் அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்புறம் எனக்கு அது ரொம்ப தூரமாவும் இருந்துச்சு. ஐயோ, வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாசமா சாப்பிட்டுட்டு, அந்த வெள்ளிக்கிழமை காலையில நாசமா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, அது வீட்டு கட்டுல தூங்கிட்டு வேற மாதிரி இருக்கும்.
0: அப்புறம் அப்படியே அந்த பந்திங் டவுன் அப்படியே ஒரு ஒரு நடந்துட்டு
2: அதேதான் மோட்டர் எடுத்துட்டு சுத்திட்டு.
1: ஏமா, இப்போ கிளாந்தால இருந்து இப்ப பந்திங்கன்னா எவ்வளவு பேருந்து கட்டணம் எவ்வளவு வரும்?
2: 42 வெள்ளி
0: அப்ப 42 வாரத்துக்கு 94, அப்போ மாசத்துக்கு ஒரு 370-380 வெள்ளி செலவாகுது.
2: 1000
0: கூடவே.
1: எப்படி பேசுறீங்க? 376 வெள்ளி. உனக்கு கொஞ்சம் கணக்குல
0: புலிதானோ
1: நீங்க? ஒரு மனித கணித புரியா? ஆமாமா, இப்ப நான் கால்குலேட்டர் பார்க்கும் போது 376 தான் காட்டுது.
0: தங்கச்சி மேல அக்கறை அதுதான். சரி மேனகா, இப்போ இப்போ கேள்ல தானே வேலை?
2: இப்ப கேள்ல வேலை. நீங்க வீட்டுக்கு போலியா?
0: நாங்க இங்கம்மா, அதெல்லாம் மறந்து ரொம்ப நாளாச்சு.
1: இல்லம்மா, இப்ப வீட்டுல உள்ளவங்களும் இங்க வந்துடுறாங்க கேளுக்கு. அண்ணனுக்கு அதனால கொஞ்சம் வசதியா இருக்காப்ல.
0: நன்றி.

0: What? What happened?
1: Army?
0: ஆமா, என்னாச்சு? ஆர்மி ஆளுங்களை பக்கத்தில் நெருங்க விடுறது இல்லையா?
1: கர்னல் ராஜசேகர் என்ன நெருங்க விட்டதில்லை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இலக்கவியல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வழங்கும் வகையில் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியிருப்பு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இணைய பாதுகாப்பு இயக்கம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டாத்து ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். இத்தகைய திட்டங்கள் நகரங்களில் செயல்படுத்தப்படுவதுடன் மட்டுமல்லாமல் புறநகர் சமூகங்களுக்கும் அவற்றின் பலன்களை பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். 2022 தொடங்கி இதுவரை கைவிடப்பட்ட தாமதமான வீடமைப்பு திட்டங்களை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளது. 1647 வீடுகளை உள்ளடக்கிய திட்டங்கள் 150 பில்லியன் ரிங்கிட் மதிப்பு கொண்டவை என அமைச்சர் ஆ கொர்மிங் தெரிவித்துள்ளார். நேற்று மேலவையில் 2026 சமூக சேவை தொழில் சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டது. இது மக்களின் நலனுக்காக அதிக தொழில்முறை தன்மையும் நேர்மையும் கொண்ட அதேவேளையில் தரத்தை உறுதி செய்யும் வகையிலான சமூக சேவை வழங்கல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக அமைந்துள்ளது. மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹூயிங் இவ்வாறு கூறினார். இவ்வாண்டின் முதல் பாதியில் கிரேத்தா ஆப்பி தனாம்லாயு பர்ஹாட் KTMB நிறுவனம் 13.2 மில்லியன் பயணிகளை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 8 விழுக்காடு அதிகமாகும் என்று KTMBயின் தலைமை செயல் அதிகாரி டாத்து அஸ்லான் ஷா அல் பாக்ரி தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ நிர்வாகத்துடனான உறவுகளை துண்டித்த சிலி அந்நாட்டுடனான தூதரக உறவுகளை மீட்டெடுக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. 2024 ஜூலையில் நடைபெற்ற தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு சிலியும் இதர 6 நாடுகளும் கோரியதையடுத்து அந்நாட்டு தூதரக அதிகாரிகளை திரும்ப மீட்டுக் கொள்ள வெனிசுவேலா அரசாங்கம் உத்தரவிட்டது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. இன்று மாலை நடைபெறும் மகளிர் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட தகுதிப் போட்டியில் நூர் அலிசா மொமட் ஃபாரிட்டும் நூருல் இசா இசாத்தி மொமட் அஸ்ரியும் களமிறங்குகின்றனர். இதனிடையே ஆடவருக்கான 1000 மீட்டர் பாரா உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட போட்டியில் இறுதிச் சுற்றில் மொமட் யூசுப் ஹபீசி ஷஹருடீன் பொருதுகிறாா்.